0: எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: திங்கள் இரவு காற்றலையில் நாங்கள் முடிஞ்சா தொடுங்கோ நிகழ்ச்சியோடு இப்பொழுது முதல் இணைந்திருக்க போகின்றோம். முடிஞ்சா தொடுங்கோவில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்ல சொன்னால், தரவுகள், ஆய்வுகள், அதிலிருந்து கேள்விகளை உங்களுக்காக தந்து கொள்வோம் என்றும் அப்படியான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம். அப்படியான ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறோம்.
0: நிச்சயமா, நாங்கள் என்ன கேள்வி என்றால் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி என்றால், சராசரியாக ஒரு மனிதர் தனது வாழ்நாளில் சுமார் 5 ஆண்டுகளை இதை செய்வதற்காக செலவிடுகின்றார்கள். அது என்ன அப்படின்றத நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றோம். சராசரியாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 5 ஆண்டுகளை இதை செய்வதற்காக செலவிடுகின்றார்கள். அது என்ன? பதில் தெரிந்தால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-554-4040.

0: நேரம் இரவு 8:11 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் மோர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் அணிந்திருக்கின்றோம். என்றால் நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். சராசரியாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 5 ஆண்டுகளை இதை செய்வதற்காக செலவிடுகின்றார்கள். அது என்ன அப்படி என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் பதில் தெரிந்தால் அழைத்து சொல்லலாம். 416-554-4040 எங்களோடு வந்திருக்கின்ற முதலாவது நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நல்லா இருக்கும். தேவகுமார் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு காத்திருந்து காத்திருந்து இவ்வளவு காலத்தை நாங்கள் யூஸ் பண்றோம் வந்து நானும் காத்திருப்புன்றதான் நான் நினைக்கிறேன்.
1: காத்திருப்புன்னு சொல்லி சொல்றீங்க?
2: காத்திருப்பு, அதாவது வந்து நாங்கள் எங்க போனாலும் இந்த ஒரு லைன் தான் வெயிட் பண்றோம் தானே, டிராபிக் காத்து இது போண்டுக்கும்
0: வணக்கம்.
1: உடுப்பட்டி ஒரு ராஜா, நீங்க எங்களுக்கு வணக்கம் சொன்னா ஊருக்கே வணக்கம் சொல்றீங்க போல இருக்கு. ரேடியோ நாங்கால சரி
2: நாம குடுத்து வச்சிருக்காங்க விளக்கத்திலேயே பெரிய ரேடியோ இப்போ மெலிச்சு நிக்கும் மிஷினோட சேர்ந்து. அப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
1: சரி சரி பரவாயில்ல, சொல்லுங்க உடுப்பட்டி ஒரு ராஜா என்ன பதில்?
2: நமக்கு தேவை திட்டமிடாத புரோகிராம்கள் வேலைகள் சொல்லி தேவையில்லாத திட்டமில்லாத வாழ்க்கை.
1: திட்டமில்லாத வாழ்க்கைன்றீங்க? திட்டமில்லாத வாழ்க்கையை பற்றி திட்டுறீங்க? அப்ப
2: திட்டம் இல்லாம அங்க இருந்து அலையிறது, ஒரு சுத்தம் போட்டு செய்வதில்லை, நிறைய நேரங்காலம் எல்லாம்
1: வீணாகுது என்று சொல்லி சொல்றீங்க. சரி பார்க்கலாம். நன்றி, இணைந்து உண்மைக்கு
2: நன்றி. அப்புறம்
0: என்ன
1: கேள்வி என்பதை
0: சராசரியாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 5 ஆண்டுகளை இதை செய்வதற்காக செலவிடுகின்றார்கள். அது என்ன அப்படி என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் பதில் தெரிந்தால் அழைத்து சொல்லலாம். 416-554-4040
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
4: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-24-26
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
10: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
11: ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: 19 டிகிரி செல்சியஸ் 22 டிகிரி செல்சியஸாக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 8:21 நிமிடம் முடிஞ்சா தொடங்கோவில் நாங்களும் பதிலை சொல்லுகிற நேரம். அதற்கு முன்னதாக நினைந்திருக்க நேரை சந்திக்க போன்றோம். எங்களோடு வணக்கம். வணக்கம், நினைவில் இருக்கின்றீர்கள்?
1: ஆதவன்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் மாதவன். என்ன கொஞ்சம் பயந்து பயந்து யோசிச்சு யோசிச்சு காய்க்கிற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? நாங்கள் கேட்ட கேள்வியை ஒரு முறை சொல்லிக்கொண்டு பதிலுக்கும் செல்ல போன்றோம். இதுதான் இன்றைய நாள் கேட்ட கேள்வி. சராசரியாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 5 ஆண்டுகளை இதை செய்வதற்காக செலவிடுகின்றார். அது என்ன அப்படின்னு தான் நாங்களும் கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் என்ன சஞ்சீவன்?
0: பதிலும் வந்திருந்தது, பல பதில்களும் வந்திருந்தன. உண்மையிலான பதில் என்ன அப்படின்னு சொல்ல சொன்னால், காத்திருப்பு. இந்த வெயிட்டிங் இன் லைன்ஸ் அல்லது நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்கிற நேரம் தானம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். இதை வந்து கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் கியூரிங் ஸ்டடீஸினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வினூடாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். பல நாடுகள் அல்லது நகரங்களில் வந்து மேற்கோள் காட்டி அதே நேரம் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கணிப்பிட்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் வந்து நாங்கள் அந்த 5 ஆண்டுகள் வந்து காத்திருப்புக்கே செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள்.
2: இந்த லைன்ல நிற்கிறதுக்கே நாங்கள் செலவழிக்கிறோம்
0: உங்களை சந்தித்துக் கொள்ளும்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கெனேடிய உற்பத்தி வாகனங்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் உருக்கு மீது 50% வரிகளை விதிக்கவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக போரினை மேலும் மோசமாக்கும் இவ்வறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறையாகும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் அமெரிக்க விவசாயிகளை பாதித்ததாகவும் $60 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார்.
1: ஆன்டாரியோவின் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல அழுத்தங்கள் COVID-19 பெரும் பரவலுக்கு முன்னிய நிலைக்கு குறைந்துள்ளதாக உளநலம் மற்றும் போதைக்கு அடிமையாதல் குறித்த மையம் தெரிவித்துள்ளது. கரசனைக்குரிய மனநல அழுத்தங்களை கொண்டுள்ள 7 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் சதவீதம் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% குறைந்து 46% எட்டியுள்ளதாக அது கூறியுள்ளது.
0: தமிழ்நாட்டின் மாநகரம் மற்றும் நகரப்பகுதிகளில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கும் மகளிர் வெற்றி பயண திட்டம் காந்திபிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய நிறைவேற்றப்படும் இந்த திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விசாரணைகளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான உதவி வழங்கல்களையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டும் தமது அலுவலகத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் நோக்கிலும் யாழ்ப்பாணத்தின் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்குமாறும் அது அழைப்பு விடுத்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipur, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
8: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் இரவு 8:44 நிமிடமாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். நம்ம ஒரு இவனிங் இந்த நேரத்தில் நீங்கள் விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்கலாம்.
1: முதலில் கிரிக்கெட்டில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் இரண்டாம் நாள் ஆட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. முன்னதாக இந்திய அணி 503 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 9 விக்கெட்டுகளை இழந்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸை பொறுத்தவரையில் இந்திய அணியின் சார்பில் முதல் இன்னிங்ஸில் குறிப்பாக டேவிட் பட்டிகல் 117 ஓட்டங்களையும், அதே நேரம் அந்த சுப்மன் கில் அணியின் தலைவர் 50 ஓட்டங்கள், ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆட்டம் இழக்காமல் துருவ் ஜுரேல் 115 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 503 ஓட்டங்களை அணி பெற்றுக் கொண்டது. பந்துவீச்சை பொறுத்தவரை இலங்கையின் சார்பில் அசித் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும், லஹிர்குமார் 1 விக்கெட் மையம், அதேபோன்று பிரபாத் ஜெயசூரிய மற்றும் கிஷார் அனுபந்த் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்து இப்பொழுது 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நேற்றைய நாளின் ஆட்ட முடிவின் போது இலங்கை அணியின் சார்பாக கமில் மிஷர் ஆட்டம் இழக்காமல் 5 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதே நேரம் அவரோடு இணைந்து பசிந்து சூரியபந்தர துடுப்படுத்த ஆட இருக்கின்றார். ஆப்கானிஸ்தானினுடைய இந்திய அணிக்கு எதிரான T20 சீரீஸ் தொடருக்காக நவீன் உல்ஹாக் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். டிசம்பர் மாதம் 2024 பிற்பாடு மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் வந்து இப்ராஹிம் ஜட்ரான் இப்போது அணியினுடைய T20 அணி தலைவராகவும் ஆப்கானிஸ்தானின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இந்த போட்டிகள் செப்டம்பர் மாதம் 13 ஆரம்பமாக இருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா மற்றும் நபீபிய அணிகளுக்கு எதிரான ட்ரீ சீரீஸ் இடம்பெற காத்திருக்கின்றது. ஜிம்பாபே அணியோடு இந்த ஜிம்பாபே அணியில் மறுபடியும் கிரமர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கும் பிற்பாடு குறிப்பாக ரிச்சர்ட் நக்ரா மற்றும் டாங்கா ஷிவாங்கா ஆகியோர் வந்து இந்த தொடரை மிஸ் பண்ணுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காயம் காரணமாக அதே நேரம் வந்து முன்னாள் மிக சிறந்த ஸ்பின்னராக இருக்கின்ற கிராம் கிரமர் அவர் இப்போது T20 போட்டிக்காக அணியில் உள்வாங்கப்படுவதாக அணி அறிவித்திருக்கிறது. சிகண்டர் ராசா அணியை வழிநடத்த காத்திருக்கின்றார். தலைவராக 15 பேர் கொண்ட அணி விவரம் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இதே நேரம் பிரீமியர் லீக் போட்டியின் கடைசி நிமிடத்தில் ஆட்டம் மாறியிருந்ததே போன்மவுத்தை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றிருக்கின்றது மான்செஸ்டர் சிட்டி அணி என்பது குறிப்பிடத்தக்கது. 2-1 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் இந்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது. லாலிகா கால்பந்து தொடரில் 5-0 என்ற கோல்கள் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பார்சலோனா அணி தொடர்ந்து முன்னிலையில் காணப்படுகின்றது. பார்சலோனா எல்சி அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதனூடாக இந்த வெற்றியையும் பட்டத்தையும் இப்பொழுது தக்கவைத்திருக்கின்றது. இதே நேரம் டென்னிஸ் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் வந்து கார்லோஸ் ஆல்கரஸோடு சேர்ந்து இந்த முறை டபுள்ஸுக்காக களமிறங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. US ஓபன் டென்னிஸ் போட்டிக்காக அதே நேரம் உலகத்தின் நம்பர் 1 டென்னிஸ் வீரராக இருக்கின்ற ஜெனிக் ஸ்கினர் அவர்கள் வந்து முழங்காலின் காயம் காரணமாக இந்த போட்டிகள் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றார். 8:47 நிமிடம் அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்டிருந்தீர்கள்.
2: Namma Oor Evening with Aparna and Sanjeeva.

0: நேரம் இரவு 8:52 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு இவனிங் நிகழ்ச்சியை நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அந்த வகையில் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை எந்தவித மாற்றமும் இல்லை அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: 19 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், சூரியொளி முகில் கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் அமைய காத்திருக்கிறது. காலை பொழுது 17 டிகிரி செல்சியஸ், நாளை மதியம் இந்த 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளை மாலை 22 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இன்று இரவு காற்றலை என்னும் ஒரு நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாளும் 7 மணியிலிருந்து 9 மணி வரை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையில் நிகழ்ச்சியை தூத்து வழிங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: என்று உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே
1: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்ட திரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறுசுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: இசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

Your radio, your music, FM 102.7 East FM.

0: பாட்டு நாலு விஷயம்
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: Your favorite music
5: on your favorite station. 102.7 FM.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: என்றும் இசையுடன் உங்களுடன்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
4: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
0: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்கார்ப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்ப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: அடிப்பு.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
4: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட்ஸ், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
2: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் .com.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. Some condition apply.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
9: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599. சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: The station with the best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றி. ஆகவே பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சியாக இருந்தால் பணம் வரும் என்று சொல்ல முடியும். ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும் என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உலகில் ஏழு அதிசயங்கள் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எங்கள் தமிழ் மொழியும் எனக்கு அதிசயம்தான். எங்கள் தமிழ் மொழியில் எழுத்துக்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் எல்லாமே அதிசயம். அந்த மொழிக்கு சொந்தக்காரர் நாம். அந்த மொழியை காப்பாற்றுவோம். ஏனைய மொழிகளை மதிப்போம். அவற்றை இயன்றவரை கற்றுக்கொள்வோம். எல்லோரையும் அன்பு செய்வோம். இந்த உலகம் வாழ்ந்தால்தான் நாமும் வாழ முடியும்.

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக, சுத்தமாக, ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக, ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

கண்ணியம்மா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 25 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். சோனோவின் தற்போதைய வெப்பநிலை 17 செல்சியஸ், 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உணர்நிலை 28 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை 25 செல்சியஸ், 31 உணர்நிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 26 செல்சியஸ், 32 உணர்நிலையாக இருக்கும். மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 23 செல்சியஸ், 25 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 22 செல்சியஸ், 24 உணர்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 25 செல்சியஸ், 31 உணர்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் தோன்றியுள்ள வர்த்தக போரின் நீட்சியாக கனடாவால் அமெரிக்கா மீது விதிக்கப்படும் புதிய வரிகள் தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பிராங்சுவா பிலிப்பே சாம்பியன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, தொழிலாளர் அமைச்சர் பேட்டி ஹஜு, செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் இவன் சொலமன் ஆகியோர் இது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் வெளிப்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பினால் பல்வேறு தொழில்துறைகளும் பாதிக்கப்படுவதோடு தொழிலாளர்களும் தமது வேலைவாய்ப்பினை இழக்கக்கூடிய நிலை தோன்றியுள்ளது. கனடாவின் பொருளாதாரத்திலும் இது பாரிய சுமைகளை ஏற்படுத்தும். அதேவேளை தொடர்ச்சியாக அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணிய முடியாது என்பதால் அமெரிக்காவால் விதிக்கப்படும் வரிகளுக்கு ஏற்ற வகையில் அதிகளவான வரிகளை அமெரிக்க பொருட்கள் மீதும் விதிப்பதற்கு கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த புதிய வரிகள் எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். எவ்வாறான வரிகள் விதிக்கப்பட இருக்கின்றன, எவ்வாறான அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா வரிகளை விதிக்கப் போகிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வந்த சில நாட்களின் பின்னர் இந்த கருத்தை அவர் கூறினார். அவர்கள் இறுதி நேரத்தில் பல நியாயமற்ற கோரிக்கைகளுடன் வந்தார்கள் என ஜேடி வான்ஸ் திங்கட்கிழமை குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான கனடாவின் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட அமெரிக்க ஒப்பந்தம் கனேடியர்களுக்கு பயனளித்திருக்காது என்பதை மாக்கானி மீண்டும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான நமது வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் எப்போதும் கனேடியர்களுக்கு சிறந்த ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுத்தருவதாகவே அமைந்து வந்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 28 பில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீதான டொனால்டு டிரம்பின் 50% இறக்குமதி வரிகள் சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா மீது சமமான மதிப்பிலான அடிப்படையில் சுங்கவரிகளை விதிக்க கனடா திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் அது தொடர்பான முக்கிய அறிவித்தலும் வெளியிடப்படும். அமெரிக்க ஜனாதிபதியும் ஆண்டானியோ முதல்வரும் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். அமெரிக்காவுடனான கனேடிய வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த விமர்சன போர் இடம்பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்ப் ஒரு சர்வாதிகாரி என ஆண்டானியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு விமர்சித்தார். சமூக ஊடகங்களில் அமெரிக்க ஜனாதிபதியை திங்கட்கிழமை மதியம் ஆண்டானியோ முதல்வரை விமர்சித்ததை அடுத்து டக் ஃபோர்டு அவரை கடுமையாக சாடினார். டக் ஃபோர்டு மறைந்த சிறந்த ரப்ஃபோர்டின் கவர்ச்சியும் புத்திசாலித்தனமும் குறைவான ஒட்டுமொத்தமாக ஈர்ப்பற்ற சகோதரர் என டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பதிவொன்றில் டக் ஃபோர்டை விமர்சித்தார். இந்த கருத்திற்கு திங்கள் மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது டக் ஃபோர்டு பதிலளித்தார். உங்கள் வேலைவாய்ப்புகளை அழித்துவிடக்கூடிய ஒருவருக்கு வாக்களிக்காதீர்கள் என அமெரிக்க இடைக்கால தேர்தல்களை பொறுத்தவரை அமெரிக்கர்களுக்கு தான் கூற விரும்புவதாக டக் ஃபோர்டு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமரை எதிர்க்கட்சித் தலைவர் கோரியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமர் மாக்கானிக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பலிவி அழைப்பு விடுத்துள்ளார். தாம் தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்த விடயம் குறித்து பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் பியர் பலிவி கூறினார். டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள 50% சுங்கவரிகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 87,000 கனேடியர்கள் வேலையினை இழக்கும் ஆபத்து உள்ளதாக சமீபத்திய அறிக்கை ஒன்று தெரிவித்தது. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த முன்மொழிவு விவரங்களை வெளியிடுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி கூறி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கனடா உண்மையில் ஒரு அமெரிக்க மாநிலமாக இல்லாமல் அதன் நன்மைகளை பெற விரும்புகிறது என அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதேவேளை அனைத்து வாகனங்கள் மீதான வரிகளை அதிகரிக்கப் போவதாக டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்தார். கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததன் தாக்கத்தை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் குறைத்து மதிப்பிட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:13 நிமிடம்.

0: 7:18 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: திசையெல்லாம் கேட்கும் இசை. East FM 102.7.

இலங்கை செய்திகள். SFM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதில் அரசாங்கம் அக்கறையுடன் இருப்பதாக அமைச்சரவையின் பேச்சாளர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகாச்சி சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வது தொடர்பான செயற்பாடுகளுக்காக நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே சட்ட கட்டமைப்பு மற்றும் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்தவுடன் நிச்சயம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். உயிர்த்துஞ்சான தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளோடு தொடர்புடைய அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஷாலிவி மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 90 நாட்களுக்கு அவருக்கான தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய தடுப்பு காவலை நீக்கி அவரை நீதிமன்ற விசாரணையில் வைத்திருக்குமாறு கோரப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக அவர் தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பார் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்துஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22 அறிவிக்கப்படும் என கொழும்பு விசேட மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிபதிகளான நவரட்ன மாரசிங்க சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த கட்டளை அறிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் பிரதிவாதிகள் தரப்பு வாய்மொழி மூல சமர்ப்பணங்கள் நிறைவடைந்ததை அடுத்து இரு தரப்பினரின் எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை எதிர்வரும் செப்டம்பர் 8 வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியமை உட்பட 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளின் 10 வாக்குமூலங்கள் சாட்சியங்களாக ஏற்றுக் கொள்ளப்பட்டதோடு வெடிபொருட்கள் வாள்கள் மற்றும் துப்பாக்கிகள் உட்பட 2076 சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. அத்துடன் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் மரபணு அறிக்கைகள் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பல்வேறு சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பு இலங்கையின் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு எதிரான சில குறிப்பிடத்தக்க அளவிலான சட்ட நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரைகளை கொண்டிருக்கலாம் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தோடு நேரடியான தொடர்புகளை பிரதான அரசியல்வாதிகள் கொண்டிருந்த போதிலும் இதுவரை அவர்கள் இதற்கான விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம், ராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட மது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கூறி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற காணாமல் போனோருக்கான சர்வதேச நிகழ்வை கண்டித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்தும், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடுகள் வேண்டாம், மரணச்சான்றிதழ் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் உறவினர்கள் கலந்து கொண்டார்கள். இதேவேளை சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30 சர்வதேச மாநாடு ஒன்று நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரான லலித் கன்னங்கரவுக்கு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் அவருக்கு உள்ளதாக கூறப்படும் தொடர்புகள் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இந்த தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றவியல் விசாரணைகளில் மற்றொரு முக்கிய வெற்றியாக இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தலைமறைவாகி வாழ்ந்து வந்த இலங்கையின் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் பலவற்றில் ஈடுபட்டதாக கூறப்படும் லலித் கனங்கர் எனப்படும் பஸ் லலித் என்ற சந்தேக நபர்
இன்று அதிகாலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலமாக இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த நபரை கைது செய்வதற்காக இலங்கை காவல்துறை சர்வதேச காவல்துறை மூலம் சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டது. அதற்கமைய அரசு புலனாய்வுச் சபை, குற்றவியல் விசாரணை திணைக்களம் மற்றும் மத்திய குற்ற விசாரணை பணியகம் ஆகியன இணைந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் புலனாய்வு பிரிவு மற்றும் துபாய் போலீசாரோடு நெருக்கமான ஒருங்கிணைப்போடு மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரதிபலனாக இந்த நபர் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் துபாயில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபரை விரைவாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையில் காணப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உரிய ஆவணங்கள் ராஜதந்திர வழிமுறைகளின் மூலம் ஐக்கிய அரபு ராஜ்ய அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கமைய இலங்கை காவல்துறை மற்றும் அரசு புலனாய்வுச் சபை அதிகாரிகளை கொண்டு விசேட இலங்கை குழு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்று சந்தேக நபரை பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

7:43 நிமிடம். அனைத்துலக செய்திகள். ஹெய்டியின் தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்ஸுக்கு தெற்கே அமைந்துள்ள கென்ஸ்காஃப் என்ற விவசாய சமூக பகுதியில் வன்முறை குழு ஒன்று நடத்திய தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த தாக்குதலின் போது ஆயுதம் ஏந்திய குழுவினர் வீடுகள் மற்றும் தேவாலயங்களை தீ வைத்துக் கொளுத்தியும் பொதுமக்களை சுட்டும் வன்முறைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட விவ் அன்சம் என்ற வன்முறை குழுவின் கூட்டமைப்பே இந்த தாக்குதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. தலைநகரின் 70% பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இந்த குழு தூதரகங்கள் மற்றும் அரசாங்க கட்டிடங்கள் அமைந்துள்ள பெஷன்வில் பகுதிக்கான பாதையினை கொண்ட கென்ஸ்காஃப் பகுதியை கைப்பற்ற தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு பெற்று காவல்துறை வன்முறைகளை கட்டுப்படுத்த முயற்சித்து வரும் நிலையில் இந்த வருடத்தின் ஜனவரி முதல் ஜூன் வரையான கலப்பதில் 3100 அதிகமானவர்கள் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஹெய்டியின் பிரதமர் அலுவலகம் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதோடு பாதுகாப்பு படையினர் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு அரசு அதிகாரம் நிலைநாட்டப்படும் என உறுதியளித்துள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் 12-13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது பிரதிநிதிகள் குழுவோடு கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்படுமானால் 7 வருடங்களுக்கு பின் அவர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமையும். இதற்கு முன்னதாக 2019 200 அதிகாரிகளுடன் இந்தியாவிற்கு சென்ற ஷி ஜின்பிங் இம்முறை சுமார் 400 அதிகாரிகள் அடங்கிய மிகப்பெரிய குழுவோடு இந்தியாவிற்கு செல்வார் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. 2020 எல்லை மோதல்களுக்கு பின்பு நிலவும் சீரற்ற ராஜதந்திர உறவுகளை சீர் செய்யவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை கட்டுப்படுத்தி ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் இந்த உச்சி மாநாடு பயன்படும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 அக்டோபரில் எட்டப்பட்ட உடன்பாட்டை தொடர்ந்து அண்மையில் ஜூலை மாத இறுதியில் எல்லையில் படைவீரர்கள் நேருக்கு நேர் சந்தித்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் எல்லை பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைக்காக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலால் நேற்று பீஜிங் சென்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்தியா நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதியின் பயணம் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக யுக்ரைன் முன்னெடுத்து வரும் போராட்டத்தை 2nd உலகப் போரின் போது நாசி ஜெர்மனிக்கு எதிராக பிரித்தானியா மேற்கொண்ட போராட்டத்துடன் பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் ஒப்பிட்டார். யுக்ரைனின் சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்கு பிரித்தானியா தொடர்ந்து முழுமையான ஆதரவை வழங்கும் என அவர் கூறினார். யுக்ரைனின் 35th சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமது முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் இன்று யுக்ரைன் சென்றுள்ளார். அங்கு யுக்ரைனின் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி உட்பட தலைவர்களை அவர் சந்தித்தார். கீவில் நடைபெற்ற சுதந்திர நிகழ்வில் உரையாற்றிய ஆண்டி பர்ன்ஹாம் 20th நூற்றாண்டின் ஐரோப்பிய சுதந்திரத்தின் தீபத்தை பிரித்தானியா பாதுகாத்ததாகவும் 21st நூற்றாண்டில் அந்த பொறுப்பை யுக்ரைன் ஏற்றிருப்பதாகவும் கூறினார். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தாலும் யுக்ரைனுக்கான பிரித்தானியாவின் ஆதரவு தொடரும் என அவர் தெரிவித்தார். யுக்ரைன் ஐரோப்பாவின் பாதுகாவலனாக செயல்பட்டு வருவதாகவும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அது முக்கிய பங்காற்றுவதாகவும் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரானின் பொருளாதார வாழ்வாதாரத்தை முடக்கிவிடும் என அமெரிக்கா கூறியுள்ள விரிவுபடுத்தப்பட்ட தடைகளுக்கு எதிராக பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. வாஷிங்டனின் அழுத்த நடவடிக்கைகளை தங்கள் முக்கிய வர்த்தக பங்காளிகள் எதிர்த்து நிற்பார்கள் எனவும் தெஹ்ரான் தெரிவித்தது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் திங்கட்கிழமை புதிய நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை வெளிப்படுத்தினார். இருந்த போதிலும் ஈரானுடன் தொடர்ந்தும் வர்த்தகம் செய்யும் நாடுகள் டாலர் சார்ந்த நிதியமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்த அவர் மிக கடுமையான தடைகளை விதிப்பதிலிருந்து மட்டும் விலகி நின்றார். புதிய உத்தரவிற்கு இணங்குவதற்கு அவகாசம் அளிப்பதாக கூறிய பெசன் எந்தெந்த நாடுகள் குறிவைக்கப்படும் என்பதையோ அல்லது தடைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதையோ குறிப்பிடவில்லை. இருந்த போதிலும் வாஷிங்டன் தடை செய்தி திணைக்கிடம் 60 தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீது புதிய தடைகளை அறிவித்தது. ஆனால் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு உதவுவதாக சந்தேகப்படும் சீன நிதி நிறுவனங்கள் எதுவும் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இந்த செய்தி வெளியிடப்படுவதற்கு முன்பாக அமெரிக்காவின் எந்தவொரு பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் பதிலாக ராணுவ ரீதியான நடவடிக்கை மற்றும் வளைகுடா பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் எண்ணெய் ஏற்றுமதியை மேலும் குறைத்தல் ஆகிய இரண்டையும் மேற்கொள்ளும் என தெஹ்ரான் எச்சரித்தது. இவை அறிவிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள தாம் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரானின் பொருளாதாரத்துறை அமைச்சர் அலி மதனான்சி தெரிவித்தார். இது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றினார். இயற்கையாகவே எதிரிகள் நம் மீது பொருளாதார பயங்கரவாத தாக்குதலை தொடுக்க எண்ணுகிறார்கள். ஆனால் எங்களிடமும் எங்களுடைய சொந்த வழிமுறைகள் உள்ளன. இந்த ஆட்டத்தை எப்படி ஆட வேண்டும் என்பது எமக்கு தெரியும் என அவர் கூறினார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளை சீனாவோ ரஷ்யாவோ ஏற்காது என்றும் ஏனைய நாடுகளும் அவற்றை எதிர்க்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் ஈரானின் உட்கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்காவின் முக்கிய நலன்களுக்கு எரிசக்தி தடை பகுதிகளுக்கு கடுமையான அடிகள் கொடுக்கப்படும் என்றும் தெஹ்ரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து சிரியாவை அமெரிக்கா வெளியுறவுத்துறை நீக்கியது. பஷீர் அல் அசாத்திற்கு பின்னி அரசாங்கத்திற்கு தடைகளிலிருந்து நிவாரணம் அளிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அமெரிக்க திரைசேரி தடைக்கடத்தின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் சிரியா இனி பயங்கரவாத பட்டியல் அரசாங்க தடைகள் ஒழுங்குமுறைகளின் கீழ் உள்ள தடைகளுக்கு உட்பட்டதல்ல என கூறியது. 1979 முதல் சிரியா இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. கியூபா, வடகொரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் மட்டுமே இத்தகைய நிலையை முன்பு கொண்டிருந்தன. பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டிருந்ததால் பாதுகாப்பு உதவிகள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் ஆகியவற்றில் பெரும் தடைகள் காணப்பட்டன. சிரிய உள்நாட்டுப் போரின் போது முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் படைகளை எதிர்த்த முக்கிய ஆயுதம் இந்திய குழுவான ஹயாத் தஹ்ரீர் அல் சலாம் அமைப்பு முக்கியமானது. இந்த குழுவை ஷாரா வழிநடத்தினார். அசாத் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் இவர் சிரியாவின் ஜனாதிபதியாக தேர்வானார். 2024 டிசம்பரில் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மற்றும் அதனைத் தொடர்ந்து நாட்டை நிலைப்படுத்துவதற்காக ஷாரா மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்த கொள்கை மாற்றம் ஏற்பட்டது. கடந்த நவம்பரில் ஷாரா வெள்ளை மாளிகைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் ஒன்று மேற்கொண்டார். 1946 சிரியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அந்த நாட்டின் தலைவர் மேற்கொண்ட முதல் அமெரிக்க பயணம் இது. இதற்கு முன்பாக 2025 மே மாதம் ரியாத்தில் ட்ரம்புடன் ஷாரா ஒரு சந்திப்பையும் மேற்கொண்டிருந்தார். வாஷிங்டன் சீச பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு சற்று முன்பதாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் H-1B விசா திட்டம் மூலம் திறன்மிக்க வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்க மறுத்து விரும்பும் நிறுவனங்களிடமிருந்து 100,000 அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கட்டணத்தை வசூலிப்பதற்கான முன்மொழிவுகளை ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் உயர்ப்பித்துள்ளது என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் புதிய ஆவணம் ஒன்று தெரிவித்தது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தமது அண்மைய முன்மொழிவில் H-1B விசா ஒதுக்கீட்டு வரம்பிற்குட்பட்ட விண்ணப்பங்களுக்கு $1,300,000 என்ற புதிய கட்டணத்தை பரிந்துரைத்தது. இது அந்த நாட்டின் திறன்மிக்க பணியாளர்களுக்கான விசா கொள்கையில் மற்றொரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. இந்த கொள்கை கடந்த ஆண்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு கூட்டாட்சி நீதிபதியால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இது நிர்வாகத்தின் விரிவான குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் மிக அண்மைய நடவடிக்கை என கூறப்படுகிறது. அமெரிக்க தொழிலாளர்களை கொண்டு நிரப்புவதற்கு சிரமமான உயர்தரம் தேவைப்படும்.

இதில் ஒப்புதல் அளிக்கப்படும் விசாக்களில் ஏறக்குரிய நான்கில் மூன்று பங்கு இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசு தரவுகளின்படி 11.7% சீனா மிகவும் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் தொடுப்பெடுத்த ஆடிய இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தற்போது பதிலுக்கு தொடுப்பெடுத்து ஆடி வரும் இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளை இழந்து 265 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இலங்கை அணி சாலபில் பசிந்து சூரிய பண்டார 80 ஓட்டங்களையும் சொனால் தினுஷா ஆட்டமிடக்காமல் 85 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். தற்போது ஆடுகிடத்தில் சொனால் தினுஷா 85 ஓட்டங்களோடும் லஹிருக்குமார 8 ஓட்டங்களோடும் தொடுபடுத்தாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியை விட இலங்கை அணி 238 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் சகல வீரர்களின் இழக்கமாக இருந்தால் இலங்கை அணி மீண்டும் தொடுபடுத்தாடும் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது.

மரங்கள் ஒரே இரவில் நெடிதாக வளர்ந்து விடுவதில்லை. ஆனால் அவை தினமும் மண்ணில் வேரூன்றி கால ஓட்டத்தில் பெரிதாக விருட்சமாக மாறுகிறது. நம் கனவுகளும் அப்படித்தான். அவை உடனடியாக பலன் தராது. ஆனால் நிலையான முயற்சியை நாம் தொடர்ந்தால் நிச்சயம் அது மரம் போல வளர்ந்து விருட்சமாக மாறும். விரைவாக முடிவுகள் கிடைக்கவே இல்லை என்று மனம் தளராதீர்கள். விரைவாக முடிவுகள் கிடைக்கவில்லையே என்று மனம் தளராதீர்கள். வேர்கள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்புங்கள். அதை நாம் நம் கண்களால் காண முடியவில்லை. ஆனாலும் பொறுமையோடு காத்திருங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயம் உங்கள் கனவுகள் ஒரு நாளில் நிஜமாகும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக 25 பாகை செல்சியஸ் வரை இன்றைய வெப்பநிலை உயர்வை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் சூரியஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ், 31 உணர்லியாக இருக்கும். வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உணர்லியாக இருக்கும். வியாழன் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது, இருந்தாலும் சூரியஒளியை காணக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், 25 உணர்லியாகவும். சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணர்லியாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ், 31 உணர்லியாக இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ், 35 உணர்லியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வந்த சில நாட்களின் பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அவர்கள் இறுதி நேரத்தில் பல நியாயமற்ற கோரிக்கைகளோடு வந்ததாக ஜேடி வான்ஸ் நேற்றைய தினம் குற்றம் சுமத்தினார். அமெரிக்காவுடனான கனடாவின் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானே வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட அமெரிக்க ஒப்பந்தம் கனேடியர்களுக்கு பயன் அளித்திருக்காது என்பதை மாக்கானே மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்காவுடனான நமது வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் எப்போதும் கனேடியர்களுக்கு சிறந்த ஒப்பந்தம் ஒன்றை பெற்றுத்தருவதாகவே அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். 28 பில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீதான டொனால்டு டிரம்பின் 50% இறக்குமதி வரிகள் சனிக்கிழமை முதல் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா மீது சமமான மதிப்பிலான அடிப்படையில் சுங்கவரிகளை விதிக்க கனடா திட்டமிட்டுள்ளது. இந்த வரிகள் தொடர்பான முக்கிய அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்படும் என கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடாவின் நிதியமைச்சர் பிராங்சுவா பிலிப்பி சாம்பேன், தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, தொழிலாளர் அமைச்சர் பேட்டி ஹஜூ மற்றும் சேர்க்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் இவன் சொலமன் ஆகியோர் இதுகுறித்த முக்கியமான விவரங்களை வெளிப்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பினால் கனடா எதிர்கொள்ளும் தொழிலாளர் சார்ந்த பிரச்சினைகள், பொருளாதார நலன் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் வகையில் புதிய திட்டங்களை கனேடிய அரசாங்கம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதிக்கும் புதிய வரிகள் எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என கனேடிய பிரதமர் மாக்கானே அறிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம், ராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கீழ்ப்போர் கூடத்தில் நடைபெற்ற காணாமல் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வை கண்டித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு பொறிமுறைகளை பலப்படுத்தும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடு வேண்டாம், மரணச் சான்றிதழ்கள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதேவேளை சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் August 30 சர்வதேச மாநாடு ஒன்று நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பொருளாதார வாழ்வாதாரத்தை முடக்கிவிடும் என்று அமெரிக்கா கூறியுள்ள விரிவுபடுத்தப்பட்ட தடைகளுக்கு எதிராக பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. வாஷிங்டனின் அழுத்த நடவடிக்கைகளை தாம் முக்கிய வர்த்தக பங்காளிகள் எதிர்த்து நிற்பார்கள் எனவும் தெஹ்ரான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன் திங்கட்கிழமை புதிய நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை வெளிப்படுத்தினார். இருந்த போதிலும் ஈரானுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்யும் நாடுகள் டொலர் சார்ந்த நிதி அமைப்பில் இருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்த அவர் மிக கடுமையான தடைகளை விதிப்பதில் இருந்து மட்டும் விலகினார். புதிய உத்தரவிற்கு இணங்குவதற்கு அவகாசம் அளிப்பதாக கூறிய பேசன்ட் எந்தெந்த நாடுகள் இலக்கு வைக்கப்படும் என்பதையோ அல்லது தடைகள் எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்பதையோ தெரிவிக்கவில்லை. வாஷிங்டனின் தரைசிறை திணைக்கிடம் 60 தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீது புதிய தடைகளை அறிவித்துள்ளது. ஆனால் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு உதவுவதாக சந்தேகப்படும் சீன நிதி நிறுவனங்கள் எதுவும் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இந்த செய்தி வெளியிடப்படுவதற்கு முன்பாக அமெரிக்காவின் எந்தவொரு பொருளாதார நடவடிக்கைக்கும் பதிலாக ராணுவ ரீதியான நடவடிக்கை மற்றும் வளைகுடா பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் எண்ணெய் ஏற்றுமதியை மேலும் குறைத்தல் ஆகிய இரண்டையும் மேற்கொள்வதாக தெஹ்ரான் தெரிவித்தது. அவை அறிவிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள தாம் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரானின் பொருளாதார அமைச்சர் அலி மதானி சாதி கூறினார்.
இது தொடர்பில் அரச தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றினார். இயற்கையாகவே எதிரிகள் நம் மீது ஒரு பொருளாதார பயங்கரவாத தாக்குதலை தொடுக்க எண்ணுகிறார்கள். ஆனால் எம்மிடம் அதனை எதிர்கொள்வதற்கான சொந்த வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த ஆட்டத்தை எப்படி ஆட வேண்டும் என்பது எமக்கு தெரியும் என அவர் கூறினார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளை சீனாவோ ரஷ்யாவோ ஏற்காது, ஏனைய நாடுகளும் அவற்றை எதிர்க்கும் எனவும் அவர் கூறினார். அதே நேரம் ஈரானின் உட்கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்காவின் முக்கிய நலன்களுக்கும் எரிசக்தி உருவாக்கப் பகுதிகளுக்கும் கடுமையான தாக்குதல்கள் கொடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். ஈரானும் அமெரிக்காவும் ஜூன் மாதம் ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. ஆனால் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என அறியப்படும் அது விரைவில் கைவிடப்பட்டது. மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுத்தல் மற்றும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறத்தல் போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்திய தெஹ்ரானுடனான அண்மைய பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயல்பட்ட பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டிருப்பதாக செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த முன்னேற்றம் எப்படியானது, புதிய ஒப்பந்தம் ஒன்றிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து பாகிஸ்தான் கருத்தினையும் இதுவரை வெளியிடவில்லை. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: எஸ்டிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:19.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க எஸ்டிஎஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் எஸ்டிஎஃப்எம் 102.7.
0: 8:22.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாம் அவசரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. துரித உணவுகள், துரித உறவுகள் என எல்லாமே துரிதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள் நாம் சிக்கி கிடக்கிறோம். எல்லாவற்றிலும் உடனடி பலன் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை அப்படியாக உடனடியாக எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி இருக்கிறது. இதை தாண்டி பல இலக்கியங்களும் பல்வேறு நூல்களும் பொறுமையின் அவசியத்தை தொடர்ந்தும் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலகப் பொதுமறையான திருக்குறள் பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை படைத்திருக்கிறது, பொறுமை பற்றி பேசுவதற்காக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொல்லும் வள்ளுவன், தன்னை தோண்டுகின்றவர்களையும் தாங்கும் நிலத்தைப் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்துக் கொள்வது சிறந்தது. அப்படியாக இந்த பொறுத்தல் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது பலம். கோபப்படாமல் இருப்பது எளிதானது அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு வெற்றிக்காக காத்திருப்பது என்பது மிக முக்கியம். அதுபோல எங்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற பல்வேறு அழுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு வெற்றிக்காக காத்திருப்பது மிகப்பெரிய பலம். பொறுமை உறவுகளை காக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது. அது குடும்பமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலைத்தளமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பொறுமையினால்தான் நாம் நீடித்து நிலைத்து வைத்திருக்க செய்ய முடியும். எந்த ஒரு வெற்றியும் ஒரே இரவில் சாத்தியமாகி விடுவதில்லை. பொறுமையாக காத்திருப்பதன் மூலம்தான் வெற்றிகள் சாத்தியமாகின்றன. ஆகவே பொறுமை என்பது வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கிறது. பொறுமையுடன் காத்திருக்கின்றவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். கோபத்தை வெல்லும் ஆயுதம் பொறுமை. பொறுமை கோபத்திற்கு எதிரான மிகச்சிறந்த பாதுகாப்பு கேடியமாக இருக்கிறது. இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மடவார் இகழ்ச்சியை பொறுத்துக் கொள்வது உண்மையான வலிமை. ஒருத்தாரை ஒன்றாக வையூரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் புதிந்து. தண்டித்தவரை மதிக்க மாட்டார்கள், பொறுத்தவரையே பொன்போல போற்றுவார்கள். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. மற்றவர்களின் துன்பத்தை தன் துன்பம் போல உணராவிட்டால் அறிவால் என்ன பயன். இப்படி பல விடயங்கள் சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறளில் பொறுமையின் பயன் பொன்னாய் விளையும் என்ற பொன்மொழியை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடங்கி கெட்டவரும் இல்லை, மிதந்து வாழ்ந்தவரும் இல்லை. அடக்கமும் பொறுமையும் கொண்டவர் ஒருபோதும் கெடுவதில்லை என்ற கருத்து எங்களுடைய முன்னோர்களால் பழமொழிகள் பழந்தமிழ் சொல்லாடல்கள் மூலம் சொல்லப்படுகிறது. காலம் காக்கிறவனுக்கு வெற்றி நிச்சயம். சரியான நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கின்றவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார்கள். சங்ககாலத்தின் இலக்கியத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு உவமை, ஆறு கடலை நோக்கி ஓடும் போது நேராகச் செல்லாது. மலைகளை சுற்றி பாறைகளை தாண்டி நீண்ட வளைவுகளில் பயணித்து கடலை அடைகிறது. ஆனால் அது ஒருபோதும் தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. பொறுமை என்பது நகராமல் இருப்பதல்ல, இடையூறுகளை ஏற்று மெதுவாகவேனும் இலக்கை நோக்கி செல்வது. கடல் மற்றும் ஆறு குறித்து சங்ககால உவமைகள் இப்படி பேசும். ஒரு விதையை நாம் நிலத்தில் விதைத்தால் அந்த விதை அடுத்த நாளே மரமாகி எங்களுக்கு பலன் தந்து விடாது. ஒரு விவசாயி நிலத்தில் விதை தூவினால் அடுத்த நாள் நிலத்தை தோண்டி விதை முளைத்ததா என்று பார்க்கவில்லை. மழை பெய்யும், வெயில் காயும், நாட்கள் செல்லும், அவன் காத்திருந்தான். சரியான காலத்தில் அந்த விதை முளைத்து வேறாகி மரமாகி பழம் தந்தது, அவனுக்கு பயன் தந்தது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்கள் விதைக்கின்ற எங்களுடைய முயற்சிகள் என்கின்ற விதைகள் உடனடியான பலனை தராது. ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த விதை முளைப்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு காத்திருந்தவர்கள் தான் சரியான அறுவடையை செய்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த அவசர யுகத்தில் எங்களால் அந்த பொறுமையோடு காத்திருக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அகநானூறு, குறுந்தொகை போன்ற பல இடங்களில் தலைவியும் தலைவனுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அந்த பிரிவு, அது கொண்டிருக்கக்கூடிய வேதனை, அந்த பொறுமையின் பின்னர் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், இவை பற்றியும் பேசுகிறது. ஆகவே இந்த பொறுமை என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்துகிறது. காத்திருத்தல் என்பது வலிமை, இல்லாமையால் அல்ல, நம்பிக்கையின் வலிமையால் வரக்கூடியது. அதுதான் முக்கியம். இப்படியான பல விடயங்களை இந்த பொறுமை, பேஷன்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பேஷன்ஸ் முக்கியமாக இருக்கிறது, பொறுமை முக்கியமாக இருக்கிறது? நாங்கள் ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவு சரியானதாக இருக்க வேண்டும், எங்களுடைய எதிர்காலத்திற்கு பலன் மிக்கதாக இருக்க வேண்டும். அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள், பொறுமை இல்லாமல் எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் இந்த பலனும் வந்துவிடாது. ஆகவே இந்த பேஷன்ஸ் ஏன் முக்கியமாக இருக்கிறது என்றால், ஒரு சிறந்த
முடிவை எடுப்பதற்கு, பெட்டர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்கு இந்த பேஷன்ஸ் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு நின்று நிதானித்து அதன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து அந்த முடிவை எடுப்போமாக இருந்தால், முடிவு எடுப்பதற்கு முன்பாக நீண்ட இடைவெளி எடுத்து பொறுமையோடு அந்த முடிவு எடுப்போமாக இருந்தால் அநேகமாக அந்த முடிவு தவறாகி போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே முடிவெடுத்தல் என்பது நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையின் அத்தனை போக்குகளையும் தீர்மானிப்பது நாங்கள் எடுக்கின்ற முடிவுதான். அது சரியோ தவறோ, நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் தான் எங்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. ஆகவே அந்த எதிர்காலத்தை சரியாக வடிவமைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும். அந்த சரியான முடிவை எடுப்பதற்கு எங்களுக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, எங்களுக்கான ஒரு உறுதியான உறவு நிலை, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுமை என்பது அவசியம். விட்டுக் கொடுத்தலாக இருக்கலாம், ஈகோவை தவிர்த்தலாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் அடிநாதமாக இருப்பது அல்லது இப்படியான எல்லா குணங்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த பொறுமை. ஒரு பொறுமையாக இருக்கக்கூடியவர் தன்னிடம் இருக்கக்கூடிய தன்முனைப்பை, ஈகோவை குறைத்துக் கொள்வார், தன்னிடம் இருக்கக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்வார், அவசரத்தனத்தை குறைத்துக் கொள்வார், மற்றவர்களின் பக்கத்தில் இருந்து ஒரு விடயத்தை பார்ப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வார், அந்த எம்பதி வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவை எல்லாமே உறவு நிலைகள் சீராக இருப்பதற்கு, ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அது குடும்பமாக இருக்கலாம், நட்பு வட்டமாக இருக்கலாம், வேலைத்தனமாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த உறவு நிலை நீடிக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு நீண்ட உறவு சிக்கல் இல்லாத வாழ்க்கை முறை எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் பொறுமையை கடைபிடித்தல் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது, எங்களுடைய இலக்குகளை அடைவது. இலக்குகளை வென்றடைவது தான் எல்லோருடைய நோக்கமும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் பெரிய பெரிய இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளை நோக்கி நாம் பயணப்படுகின்ற போது, இலக்குகளை வரையறுத்த பின்னர் அடுத்த நாளே அந்த இலக்குகளை வென்றடைய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்க முடியாது. அதற்கான ஒரு கால எல்லையை வைத்து அந்த இலக்கை நோக்கி நாங்கள் முன்னேற வேண்டும். வெறுமனே இலக்குகளை வைத்திருப்பதால் அல்லது இலக்குகள் பற்றிய கனவுகளை வைத்திருப்பதால் மட்டும் நாம் அந்த இலக்குகளை அடைந்து விட முடியாது. அந்த இலக்குகளை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். பொறுமையோடு அந்த பயணம் இருக்க வேண்டும். இலக்குகளை நிர்ணயித்து விட்டோம் அல்லது எங்களுக்கு இதுதான் கனவு, நாளையே இந்த கனவு நனவாகிவிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அதை நோக்கி நாம் நகர வேண்டும், படிப்படியாக அடியெடுத்து வைக்க வேண்டும். அந்த படிப்படியான அடியெடுத்து வைத்தல் அல்லது அந்த முன்னேற்றம் என்பது பொறுமையின் சார்பேட்டதாக இருக்கிறது. பொறுமையோடு தான் நாங்கள் அதை பயணப்பட முடியும். ஒரே இரவில் நாங்கள் ஒபாமாவாக முடியாது என்பது பற்றித்தான் இந்த பகுதி பேசுகிறது. அடுத்தது, நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது, அவசரமாக முடிவுகளை எடுக்காதவர்களாக நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கின்றவர்களாக இருக்கின்ற போது எங்களுடைய உடல் உள ஆரோக்கியம் மிக மிக பாதுகாக்கப்படுகிறது என்கின்றது மருத்துவ ஆராய்ச்சி. அதாவது, பொறுமையோடு இருக்கின்றவர்கள், எல்லா விடயத்தையும் பொறுமையாக கையாளக்கூடிய பக்குவம் வாய்ந்தவர்கள் உடல் உள ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவசரமாக முடிவெடுக்கின்றவர்கள், பொறுமையிழந்து செயல்படுகின்றவர்கள் உடல் உள உபாதைகளுக்கு அடிக்கடி ஆளாகிறார்கள், அதன் பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கிறது, அவர்களுடைய மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது, அன்சைட்டி இல்லாமல் இருக்கிறது, அவர்களுடைய உடல் நல பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே பெட்டர் ஹெல்த் வேண்டுமாக இருந்தால் We have to practice patience. இது மிக முக்கியம். ஆகவே இந்த பேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய பொறுமையின் அவசியம் ஏன் முக்கியமாக இருக்கிறது, அது எப்படியாக நாங்கள் எங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடியும், இந்த பொறுமையினால் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற போது அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக நாங்கள் இந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சில விடயங்களில் ஒரு முடிவெடுக்கப் போகிறோம் அல்லது ஒரு இடத்திற்கு போகப் போகிறோம் அல்லது ஒரு பொருளை கொள்வனவு செய்யப் போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விடயம் பற்றி ஒரு முக்கிய உரையாடலை நடத்தப் போகிறோம் என்றால் அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்து ஒரு பொறுமையை வைத்துக் கொண்டு பழக்கப்படுத்தி கொண்டால் அது எல்லா இடங்களிலும் பயன்மிக்கதாக இருக்கும். ஆகவே இதையும் ஒரு சிறிதாக ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய மூளைக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையை சிறிய சிறிய விடயங்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது பெரிய விடயங்களை நோக்கி வந்து சேரும். அப்படியாக அந்த பொறுமையை கொண்டு வருவதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய பல நல்ல விடயங்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வரங்கள், வரப்பிரசாதங்கள் பற்றிய நன்றி உணர்வு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் மனிதர்கள் அவசரப்படுகிறார்கள், ஏன் பொறுமை இழக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று கிடைத்து விடாமல் போய்விடுமோ அல்லது ஒன்று அடைய முடியாமல் ஆகிவிடுமோ என்ற அச்சம் காரணமாகத்தான். நாங்கள் தோற்றுப்போய்விடுமோ, இந்த இலக்கை அடைய முடியாதோ என்கின்ற ஒரு பயம்தான் எங்களுக்கு பொறுமை இழக்கச் செய்கிறது. ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய வெற்றிகள், இவற்றை அடிக்கடி நினைவுபடுத்தி பார்ப்பதன் மூலமாக நாங்கள் தோற்றுப்போனவர்கள் அல்ல, எங்களுக்குள்ளும் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறோம், நிறைய வெற்றிகளை வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் அதுபோன்ற வெற்றிகளை இன்னும் அடையலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே இந்த காத்திருத்தல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, காத்திருத்தல் என்பது தோல்வி அல்ல, காத்திருத்தல் என்பது வெற்றிக்கான ஒரு தயார்படுத்தல் என்பதை மனதில் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நாங்கள்
வாழ்க்கையின் வெற்றிகளை உயரங்களை தொட முடியும். அதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினோம். பொறுமையின் அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எட்டு மணி 38 நிமிடம்.

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
1: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்ட்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஓன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதே வேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியடுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407

0: 8:52.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
0: இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

பொழுதின் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

நன்றி ரமணன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. 18 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் மதியமாக இருக்கப் போகின்றது. ஓரளவு சூரியொளி முகில்கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவு 9 மணி வரை இஸ்டெஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க இஸ்டெஃப்எம் மற்றும் எங்களுடைய செயலிகள் காத்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் இஸ்டெஃப்எம் தமிழை நீங்கள் பின்தொடரலாம். யூடியூபில் இப்போது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற காணொலிகள் பதிவுகளோடு இஸ்டெஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8-2-4-1-2-1-2 மின்னஞ்சல் istfm102.7@gmail.com. காலை சூரிய உதயம் இன்றைய நாளில் 6:33 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் வரவர குறைந்து கொண்டு போகிறது. 8:06 இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றது. அதே நேரம் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளை பொறுத்தவரையில் 30% இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட ஓரளவு மாலை பொழுது எண்பிக்கின்ற பொழுது சில வழிகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இரவு 16 டிகிரி செல்சியஸ், நாளை 17 காலை பொழுதாக இருக்கும். நாளைய நாளின் மதியத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையோடு நாளைய நாள் அமைய காத்திருக்கின்றது. இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் 12 மணி வரை நேற்று இன்று நாளையோடு காற்றலையில் உங்களோடு நான் என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன்.

நேரம் காலை 9:08. நேற்று இன்று நாளை ஒரு நினைந்திருக்கின்றோம். 18 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையின் காலை காற்றலையாக இருக்கிறது. வெளியில் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. லிட்டர் 1 ஜிடி பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் 176.9% இப்போது விற்பனையாக கொண்டிருக்கிறது. அதே நேரம் போக்குவரத்தினை பொறுத்தவரையில் நிறைந்த ஒரு தாமதமிக்க பயணங்களை இந்த காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. வாகனம் செலுத்துகின்ற பொழுது மிக மிக அவதானமாக வாகனங்களை செலுத்தியாக வேண்டும். காரணம், விபத்துகளும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. இதில் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் கெனடியில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் குறிப்பாக யங் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்கின்றது. பேவியூக்கும் அதே நேரம் 404 இடைப்பட்ட பகுதிகள் ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் பிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது ஓகோனர் வரையிலும் ஓரளவு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 4 வாகன விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. எக்லிங்டனுக்கும் அதே நேரம் இந்த ப்ளோ ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் டிவிபியினுடைய சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் குறிப்பாக ஷெபர்டுக்கும் பேபியுக்கும் இடையில் ஒரு வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது. லோரன்ஸுக்கும் அதே போல மெக்கவனுக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் இன்னும் ஒரு வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட்டில் இருந்து கிட்டத்தட்ட கிப்ளிங் வரையிலான பகுதிகளில் இருமரங்கம் 401 வெஸ்ட் பவுண்டும் அதே நேரம் ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 400 சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் இந்த தாமதமானது குறிப்பாக எக்லிங்டன் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயிலும் இப்பொழுதில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவென்யூவில் இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த தாமதம் ஜேன் ஸ்ட்ரீட் வரையிலும் ஓரளவு வெஸ்ட் பகுதி வரை தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஸ்லிங்டனுக்கு அருகிலும் கார்டினரில் ஒரு வாகன விபத்து ஒன்றும் சற்று முன்னர் பதிவாகி இருக்கின்றது. 9:10 இதேவேளை இன்றைய நாளும் டரீஃப் தொடர்பான புதிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதற்கிடையில் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கின்ற இன்னொரு விடயம் 2026 இந்த நகரசபைக்கான தேர்தல் குறித்து ஞாபகமூட்டியிருக்கின்றது. ட்ரோண்டோ சிட்டி கிளாக் வந்து கிட்டத்தட்ட 362 வேட்பாளர்களுடைய அவர்களுடைய வேட்பு மனுவை அங்கீகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் 2026 நகரசபை தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. இதில் அட்வான்ஸ் ஓட்டிங் என்பது அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அக்டோபர் 11 வரை இடம்பெற இருக்கின்றது. தேர்தலுக்குரிய திகதி அக்டோபர் 26 இருக்கின்றது. எனவே நகரசபைகளுக்கான தேர்தலில் பங்கு பெற இருக்கின்ற வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருப்பதாக நகரசபை குறிப்பிட்டிருக்கின்றது. 9:11 இந்த ஆகஸ்ட் மாதம் 25 பொறுத்தவரையில் ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த வேளையில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிரேசிலிடமிருந்து உருகுவே விடுதலையை பெற்றுக் கொண்டது இந்த நாளாக இருக்கின்றது. உருகுவே தன்னுடைய விடுதலையை இன்றைய நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதேபோன்று ஜிம்பாபே ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டதும் இந்த நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இந்த நாளை பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கடைசி சோவியத் படைகள் ஆஸ்திரியாவை விட்டு வெளியேறி கொண்டதும் இந்த நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரம் இதே நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற யாழ்ப்பாணம் பனங்காமன் பெற்று மன்னனாக இருக்கின்ற பண்டாரவன்னியன் கண்ணியர்களுடைய உதவியோடு முல்லைத்தீவை தாக்கி கைப்பற்றிக் கொண்ட வரலாற்று பூர்வமான நிகழ்வும் இந்த நாளில் அரங்கேறியிருக்கின்றது. 9:12 காலை காற்றலை இது காலை பொழுதினுடைய நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றோம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அணையுங்கள்
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Formula Honda வில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

9:25 காலை காற்றலை சபாயின் காலை புள்ளதோடு இணைந்திருக்கின்றோம். நேற்று என்ற நாளை ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 18 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவிலான அல்லது அதிக எண்ணிக்கையானவர்கள் ஒரே நேரத்தில் கனேடிய குடிமக்களாக வருகின்ற இந்த பிரஜா உரிமைக்கான சத்தியப்பிரமாணம் நிகழ்வு ஆதிங் செரமனி என்பது இன்றைய நாளில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சிஎன்ஏயில் கிட்டத்தட்ட 465 பேர் ஒரே நேரத்தில் இந்த சத்தியப்பிரமாணத்தை செய்து கனடாவின் குடிமகனாக அல்லது குடிமகளாக மாறுகின்ற வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். பிரஜா உரிமைக்கான அந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு சிஎன்ஏயில் இடம்பெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 465 பேர் ஒன்றாக கலந்து கொள்ளியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஆக பாரிய அளவில் ஒரே நேரத்தில் இடம்பெறுகின்ற அல்லது அந்த பொழுதில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த சில இடங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது பார்க்காக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், அல்லது குறிப்பாக பீச்சஸ் ஆக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீதிகளுக்கு அருகில் இருக்கின்ற இந்த பார்ஹால்ஸ் என்று சொல்லக்கூடிய குன்றும் குழியுமான வீதிகளாக இருக்கலாம். இவற்றை செப்பனிட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பொதுவாக 311 அழைப்போம். சிட்டி ஆஃப் டொரண்டோவாக இருக்கலாம் அல்லது அந்தந்த நகரசபைகளுக்கான இலக்கங்களுக்கு அழைத்துக் கொள்வோம். ஆனால் தொலைபேசி ஊடாக அழைப்பதை காட்டிலும் நீங்கள் இணையதளத்தின் ஊடாக கூட உங்களுக்கான இந்த ரிக்வெஸ்டை செய்யக்கூடியதாக இருக்கும், வேண்டுகோளை விடுக்கலாம் அப்படி என்று சொல்லி நகரசபைகள் ஞாபகம் மூட்டியிருக்கின்றார்கள். அண்மையில் இடம்பெற்றுக் கொண்ட இந்த தொழில்நுட்ப கூடார காரணமாக சேவைகள் ஸ்தம்பித்திருந்தது. மீண்டும் அவை இயங்க ஆரம்பித்திருக்கின்ற ரீதியில் வந்து ஆன்லைன் ஊடாக அல்லது இணையவழி ஊடான வேண்டுதலை விடுப்பது என்பது இலகுவாக இருக்கும் அல்லது உங்களுடைய நேரத்தை நீங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் வந்து அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். என்றும் கனடாவின் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக காத்திருக்கின்றன. அமெரிக்கா தொடர்பாக அல்லது இந்த டெரிஃப் தொடர்பாக என்று சொல்லி சொல்லலாம். ஒருவாவை பொறுத்தவரையில் இந்த டெரிஃபினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்களுக்கான சில உதவிகளையும் அதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிரான மேலதிக வரிகளையும் விதிக்க இருப்பதாக நேற்றைய நாளில் கனேடிய அரசாங்கத்தை மேற்கொள் காட்டிய செய்திகள் வெளியாகிருந்த ரீதியில் இன்று காலையில் இதுகுறித்த செய்திகள் வெளியாகும் என்று சொல்லியும் கனேடிய பிரதமர் மார்க்கானி அவர்கள் உரை நிகழ்த்துவார் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் காலை பொழுதில் டொனால்ட் ட்ரம்பினால் இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக லேக் ஆன்டாரியோவை லேக் அமெரிக்கா அப்படி என்று சொல்லி தான் மாற்றுவேன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கலாம். அதே நேரம் இனிய விடயங்கள் தொடர்பாக மறுபடியும் அவருடைய பதிவு ட்ரூத் சோஷியல் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாளில் கனடாவினுடைய பிரதமரும் சரி அல்லது கனடாவினுடைய மாகாணத்தினுடைய முதல்வர்களும் சரி சில பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றார்கள். அல்பேட்டாவினுடைய டேனியல் ஸ்மித்தோடு வந்து ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டக்வுட் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இருப்பதாக இன்று காலை அவர் தொலைபேசியூடாக சில உரையாடல்களை மேற்கொள்ளியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. செய்திகள் வெளியாகின்ற பொழுது புதிய செய்திகள் வருகின்ற பொழுது அவற்றையும் தொடர்ந்து நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக அறிந்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 9:28.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
5: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டணும், மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
5: 416-688-2426.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
9: The station with the
10: best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass.
15: 102.7 FM.
16: இளம் கதிரோடு இனிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த இனிய நாளின் காலை பொழுதில்
17: ஈஸ்ட் எஃப்எம்மில்

9:41, 18°C, 22°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை காற்றில் என்னுடைய நேற்று இன்று நாளை ஓடிணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் என்ன விடியும் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். இன்றும் உங்களுக்காக நம்பிக்கை தருகின்ற அல்லது இன்றைய நாளை உங்களுக்கு முழுமைப்படுத்துகின்ற செம்மைப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். என்ன அந்த விடியம் என்று சொல்லிச்சுனால், நேற்று எவ்வாறு தாமரை பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோமோ, இன்றைய நாளில் வாழ்க்கையினுடைய இன்னும் ஒரு விடியம் பற்றி, இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படி என்று சொல்வார்கள், நிறைய இருக்கின்றது அப்படி என்று சொல்லி எப்போதும் எண்ணுகின்ற பொழுது நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு விதையை மண்ணில் விதைக்கின்ற பொழுது அது முதலில் என்ன செய்கின்றது என்று சொல்லி சொன்னால், மேலே வளருவதை பற்றி அதை யோசிப்பதில்லை, கீழே மண்ணுக்குள் அதனுடைய வேர்களை வளர்க்க ஆரம்பித்துக் கொள்ளுகின்றது. இருட்டுக்குள் இருக்கும் அந்த சிறிய விதைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வானம் இருப்பது பொதுமை தெரியாது. அது தன்னுடைய முழுமையான வாழ்வை அல்லது அந்த ஆரம்ப வாழ்வை வந்து அந்த மண்ணுக்குள் நிறைவாக வேரூன்றி அதை அதிலிருந்து ஆரம்பிப்பதை பற்றி அதை யோசித்துக் கொள்ளும். ஆனால் அது எப்போதும் வளர்வதை கூட நிறுத்துவதில்லை. வாழ்க்கையும் அப்படித்தான். சில காலங்களில் எங்களுக்கு முன்னால் எதுவும் இல்லை போல தெரியும், நாங்கள் என்ன செய்தாலும் முன்னுக்கு போவது போல் தெரியாது. ஆனால் வாய்ப்புகள் எப்போதும் குறைவாக இருப்பது போன்றிருக்கும், பணம் குறைவாக இருப்பது போன்றிருக்கும், நேரம் குறைவாக இருப்பது போன்றும், அல்லது வழிகள் தெரியாமல் இருக்கும், என்னதான் செய்தாலுமே எதுவுமே நடக்கவில்லை என்ற மாதிரி மனம் சோர்ந்து போகக்கூடும். அப்போது மனம் சொல்வது எங்களிடம், எங்களிடம் இருப்பது இவ்வளவுதான், இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆனால் இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் வந்து எது சொல்லுகின்றது என்று சொல்லி சொன்னால், இருப்பது இவ்வளவுதான் என்று சொன்னாலும் அதைவிட உருவாக்கக்கூடியது எங்களால் அதிகம் என்பதை நாங்கள் உணர மறுக்கின்றோம். ஒரு மரம் தன்னுடைய கிளைகளில் இருக்கின்ற பழங்களை எண்ணிக்கொண்டு அது வளருவதில்லை. அதுக்கு தெரியும் மீண்டும் தான் பூக்கும் என்பதை. ஒரு நதி தன்னிடம் இருக்கின்ற நீரை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருப்பதில்லை, அது ஓடுகிறது, அதனால் தான் அதை கடலை அடைகின்றது. நாங்களும் வளர வேண்டும் என்றால் வாழ்க்கையை ஒரு குறுகிய அறையாக பார்க்காமல் ஒரு முடிவில்லாத வானமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நேற்று நீங்கள் யார் என்பது இன்றைய உங்கள் எல்லை அல்ல என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்க வேண்டும். வளர்ச்சி என்பது நம்மிடம் இருப்பதை மட்டும் பெருக்குவதல்ல, நம்மால் என்ன செய்ய முடியும் அல்லது எதுவாக மாற முடியும் என்ற பார்வையை எங்களிடம் விரிவாக்குவது, அதை உணர்வது. அதனால் குறைவை எப்போதும் எண்ணாதீர்கள், வாய்ப்பாக அதை பார்க்க ஆரம்பியுங்கள். முடிவை பார்க்காதீர்கள், அடுத்த அடியை பற்றி அல்லது அடுத்த படியை பற்றி யோசிக்க ஆரம்பியுங்கள். உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள், உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள ஆரம்பியுங்கள். வாழ்க்கை ஒரு மூடிய பெட்டி அல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் திறந்து கொண்டிருக்கும் ஒரு பிரபஞ்சம். உலகம் எவ்வளவு கொடுக்கின்றது என்பதல்ல, உங்கள் மனம் எவ்வளவு விரிவடைய தயாராக இருக்கின்றது என்பதே உங்கள் வாழ்க்கையின் அளவை தீர்மானிக்கின்றது. எனவே எப்போதும் விரிவை நோக்கியே நாங்கள் பறக்க ஆரம்பிக்கின்ற பொழுது மனம் தானாக நிறைய விடயங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்துக் கொள்ளும்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060.

0: உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462 வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
1: பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, Barrister and Solicitor.
0: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: MJS Gold House.
3: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
2: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
2: MJS Gold House.
3: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
4: காற்றில் பரவும் இசை போல.

9:58 நேற்று இன்று நாளை ஒரு நினைந்திருக்கின்றோம். 18 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் கெனடியில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது பேவியூ வரையிலும் தொடர்கின்றது. டிபிபியினுடைய சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் பிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் ப்ளோர் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்ட் இருமருங்கும் கீழில் இருந்து 427 வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எவென்யூ ரோடில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் கார்டனர் எக்ஸ்பிரஸ் வே டஃப்ரீன் வரையிலும் ஓரளவு தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலை பொழுதில் நெல்சன் ஷிப்பேட்டுக்கு அருகிலும் எல்ஸ்மீருக்கு அருகிலும் ஒரு வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் இன்னமொரு வாகன விபத்து போர்ஜூனியனுக்கு அருகில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த காலை பொழுதில் 9:58 நேற்று இன்று நாளை ஒரு நினைந்திருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. 2 சதங்கள் குறைபடுகின்றது. லிட்டர் ஒன்றுக்கான விலை 174.9 சதங்களாக இருக்கும் என்று நள்ளிரவின் பின்னர் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இன்றைய நாளின் காலை பொழுதில் மார்க்காணி உட்பட சில முக்கியமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய டரிப் தொடர்பாக கனேடிய அரசாங்கம் இதனால் பாதிக்கப்பட இருக்கின்ற தொழில்துறைகளுக்கான உதவிகளையும் அதே நேரம் புதிய வரிகள் தொடர்பாகவும் அறிவிக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பார்த்து மகிழலாம். அதே நேரம் யூடியூப்பில் காணொலிகளாக இஸ்டெஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. இதே வார நாட்களின் காலை பொழுது 9:00 to 12:00 வரை நேற்று இன்று நாளை ஒரு நேரம் இப்பொழுது காலை 10:00.

10:06 நேற்று இன்று நாளையோர் இணைந்திருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா செல்கின்றார் சீனாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக சீன அதிபராக இருக்கின்ற ஜி ஜின்பிங்கினுடைய இந்த சந்திப்பு இடம்பெற வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா செல்கின்ற ஒரு பக்கம் இருக்க, டெல்லியில் அடுத்த மாதம் இடம்பெற இருக்கின்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலே இவர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக இந்தியா சீனாவினுடைய எல்லை பகுதியில் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய இன்னும் ஒரு எதிரொலியாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் சில விடயங்கள் பேசப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 400 பேர் இவர்களுடைய குழுவில் அங்கம் வகிப்பதாக சொல்லப்படுகின்றது. அவரோடு சேர்த்து 400 பேர் பயணிக்க இருக்கின்றார்கள். செப்டம்பர் 12-13 இந்த மாநாடு இடம்பெற இருக்கின்றது. 2019 இந்தியா வந்த போது அவருடன் 200க்கும் குறைவான அதிகாரிகள் வந்திருந்தார்கள். இந்த முறை அந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விடயம் தொடர்பாக சொல்லியிருக்கின்றது. சீனா பிரிக்ஸ் ஒத்துழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நடப்பு தலைமை பொறுப்பில் உள்ள இந்தியா இந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஆதரவளிக்க முழுமையான ஆதரவை தங்களுடைய குழு தரும் அப்படி என்று சொல்லியும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் ஜி ஜின்பிங்கினுடைய இந்திய பயணம் குறித்த மேலதிக தகவல்களை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட மறுத்திருக்கிறது. அதே நேரம் இந்திய சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்காக சீனா சென்றிருக்கின்ற இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் சீன துணை அதிபராக இருக்கின்ற ஹான் ஷங்கை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதில் பரஸ்பர உறவை பேணுவது, அது மட்டுமில்லாமல் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம், அரசியல், அது மட்டுமில்லாமல் பல தளங்களில் இந்த இரு நாடுகளையும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆக்கப்பூர்வமான சந்திப்பினை மேற்கொண்டிருப்பதாக அஜித் டோவால் இந்த சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலின் போது 20 இந்திய வீரர்களும் 4 சீன வீரர்களும் உயிரிழந்திருந்தார்கள். அதன் பிற்பாடு நீண்ட காலமாக இந்த எல்லை பகுதிகளில் 2 நாடுகளுக்கும் இடையில், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பதற்றம் ஒன்று ஏற்பட்டு வருகின்றது. 2024 அக்டோபரில் இந்த எல்லையில் படை விலகல் ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து படிப்படியாக இந்த உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டாலும் ஆங்காங்கே சில அசம்பாவிதங்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இப்போது இடம்பெற இருக்கின்ற இந்த பயணம் என்பது ஷி ஜின்பிங்கினுடைய பயணமாக இருக்கலாம், நரேந்திர மோடியுடனான இருதரப்பு உறவு என்பது எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்பது இந்த உறவின் அல்லது இந்த சந்திப்பின் பிற்பாடு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.

0: விட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
7: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

10:22:20°C 23°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை காற்றிலேயே நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கின்றீர்கள். நேற்றைய நாளில் தமிழக அரசினால் வந்து இந்த பரந்தூர் திட்டம் விமான நிலையம் அமைப்பதற்காக இருந்து பரந்தூர் இடத்தினுடைய திட்டம் கைவிடப்பட்டதாக முதல்வர் விஜய் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் தாவைக்காவனுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். ஓசூரில் கட்டாயமான ஒரு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். ராமேஸ்வரம் அருகே ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தொழில் மானிய கோரிக்கை அறிவிப்பின் போது இந்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மைக்ரோடெக் பார்க் வீட்டிலிருந்து பணிபுரிவதை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்படும் என்று சொல்லியும், ஓசூரில் கட்டாயமான விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லியும், புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்ற இந்த இடம் மாணிக்கநேரியில் 600 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க கருத்துரு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் வந்து உளுந்தூர்பேட்டையில் பயன்பாட்டில் இல்லாத விமான ஓடுதளத்தை மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும், சிப்காட் பூங்காவில் வெளிப்படைத்தன்மையுடன் நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லியும் கீர்த்தனா தெரிவித்திருக்கின்றார். பரந்தூர் விமான நிலையம் அமைந்தால் சென்னையில் வெள்ளம் ஏற்படும் அப்படி என்று சொல்லியும் நேற்றைய நாளில் கீர்த்தனா குறிப்பிட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இன்னொரு முக்கியமான ஒரு விடயமும் வெளியாகி இருக்கின்றது. இந்த தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற சில பிணக்கு, அதிலும் இந்த காவிரி நீர் தொடர்பாக இப்போது தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்குள் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்நாடகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 15 நாட்களுக்குள் காவிரியிலிருந்து வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் கர்நாடகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடகம், தமிழ்நாடு, புதுவை, கேரளம் ஆகிய 4 மாநிலங்களும் காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் தான் இப்போது தமிழகத்துக்கு அடுத்த 15 நாளுக்கு காவிரியிலிருந்து தண்ணீரை திறக்க உத்தரவு பிறப்பித்திருக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலம் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 11.66 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லியும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
4: அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரானந்த் டென்டிஸ்ட் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆஃபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம். சந்தோஷ் ஃபேமிலி டென்டல் கிளினிக் டாக்டர் பவித்ரானந்த் ஈஸ்வரர் 1107 ஃபின்ச்வேதியில் மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில் இங்கு ம
2: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
7: 416-461-6401.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

10:38, 20° செல்சியஸ், 23° செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தவேகா இப்போது தமிழகத்தினுடைய அரசாக இருக்கின்றது. இந்த அரசனுடைய கால எல்லை வந்து சில வழிகள் வந்து குறைக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது. என்னடா திடீரென்று இப்பதான் வந்தாங்க ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க, 3 ஆண்டுகளில் வந்து மறுபடியும் தேர்தலிடம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு புதிய ஒரு முயற்சி ஒன்று இப்பொழுது பிரயத்தனம் பண்ண கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படி என்று சொல்லி என்று நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் தமிழகத்தில் தவேக அரசனுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவடையக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்தியாவில் இதுவரையில் கிட்டத்தட்ட மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கின்றன. 8 யூனியன் பிரதேசங்களில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளும், குறைவாக மிசோரம், நாகாலாந்து, சீக்கிம், அந்தமான், நிகோபர், சதீஷ்கர், லடாக் மற்றும் லட்சத்தீவு ஆகியவற்றில் தலா 1 தொகுதிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாடாளுமன்றம் மற்றும் மாநிலத்தினுடைய சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. தவேகா இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்றது, 5 ஆண்டுகள் முறையாக அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனாலும் இந்த நாடாளுமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுகின்றது. ஆனால் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் கூடிய சட்டமன்றங்களுக்கு 5 ஆண்டுகால பதவிக்காலம் எப்போது முடிகின்றதோ அப்போதுதான் இந்த சட்டசபை தேர்தல் இடம்பெறுகின்றது. இப்ப இந்த தேர்தல் செலவுகளை குறைப்பதற்காகவும் நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்காகவும் தேர்தல் நடத்தை விதிகளால் மாநிலங்களின் வளர்ச்சி திட்ட பணிகளை பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சித்து வருகின்றது. இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்கள் இப்பொழுது அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2024 டிசம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான இந்திய அரசியலமைப்பின் 129வது சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருந்தது. பலரோடு இது குறித்த ஆலோசனைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. பாஜக மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் பிபி சௌத்ரி இந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இப்ப இவ்வாறு இந்த சட்டம் மூலம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் தவேகாவினுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவடைய கூறிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அறிமுகம் செய்தால் நடப்பு ஆண்டில் 2026 சட்டசபை தேர்தலை சந்தித்த தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் அதனுடைய 3 ஆண்டுகள் முடிந்து மறுபடியும் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 2028ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், கர்நாடகா போன்ற இந்த மாநிலங்களும் வந்து ஒரே ஆண்டில் அவர்களுடைய ஆட்சியை முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து விரைவில் செய்திகள் வெளியாகலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 2029ஆம் ஆண்டளவில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அமுல்படுத்தப்படலாம் இந்த சட்டம் அப்படி என்று சொல்லியும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு குறிப்பிட்டிருக்கின்றது. 10:42, 20° செல்சியஸ், 23° செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 11 மணியளவில் கனேடிய அரசாங்கம் இந்த டரிஃப் தொடர்பான புதிய செய்திகளை அறிவிக்க காத்திருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மார்க்கானி தலைமையில் இந்த புதிய செய்திகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்காவிடி என்று சொல்லி பெயர் மாற்றப் போவதாக சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இது குறித்த புதிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த அமெரிக்காவுக்கு எதிரான டரிஃபும் அதே நேரம் வந்து டரிஃபினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழில்துறைகளுக்கான உதவிகள் தொடர்பாகவும் இன்று காலை கனேடிய அரசாங்கம் தெரிவிக்கலாம் என்று சொல்லி ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றோம்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். உணர்வு, இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416

0: அகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
2: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Feel the bass. 102.7.

0: நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கின்றோம். 20 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் மற்றும் செயலிகள் ஊடாக கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 4168241212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்று நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. 2 சதங்களினால் வாகன எரிபொருள் விலை குறைவடையலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது 401 வெஸ்ட் பவுண்டை பார்க்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. விக்டோரியா பார்க்கிலிருந்து ஆரம்பிக்கிற தாமதம் பாத்ஸ்ட் வரையிலும் தொடர்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்ட் ஃபின்ச்சில் இருந்து எக்லிண்டன் வரையிலும் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஈஸ்ட் பவுண்ட் வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் 400 to 427 வரையிலும் தாமதங்களை தந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கார்டினரை பொறுத்தவரையில் குறிப்பாக டஃப்ரீனுக்கு அருகில் ஒரு வாகன விபத்து ஒன்றும் சற்று முன்னர் பதிவாகி இருக்கின்றது. நேரம் காலை 11 மணி.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: காலை பொழுதின் சுகம் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படி அப்படி. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

11:07 20°C 23°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையின் காலை காற்றலை நேற்று இன்று நாளையோடு நினைந்திருக்கின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 25°C, நாளைய நாளும் 25°C ஆக இருக்கப் போகிறது. ஓரளவு சூரிய ஒளி மகிழ்கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளையோடு 12 வரை இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் காசா தொடர்பான புதிய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. காசாவில் பட்டங்களை பறக்கவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றது. ஸ்ரேலை நோக்கி வான்வெளியை விடப்படுகின்ற எந்த ஒரு பொருளுக்கும் எதிர்வினை வழங்குமாறு ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்ரேல் கட்ஸுக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஸ்ரேலின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இப்போது பட்டங்களாக இருக்கலாம், அல்லது பலூன்களாக இருக்கலாம், ட்ரோன்ஸ் ஆக இருக்கலாம், இவை பறக்கவிடப்பட்டால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே தங்கள் கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று சொல்லி ஸ்ரேல் தீவிரமாக அறிவித்திருக்கின்றது. தெற்கு ஸ்ரேலினுடைய எல்லைப் பகுதியில் காகித பட்டங்கள் எல்லை தாண்டி வந்து குடியிருப்பு பகுதிகளில் விழுந்ததாக ஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டங்கள் ஆபத்தான எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி சொன்னாலும் இந்த பொருட்களையும் பயன்படுத்தி சில வேளைகளில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அரசு இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே ஸ்ரேல் பகுதிகளுக்குள் பலூன்கள், பட்டங்கள், ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டால் அவற்றின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் என்று சொல்லியும் எனவே அது குறித்து இப்போது மக்களிடம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த பலஸ்தீன மக்களும் ஹமாஸ் அமைப்பினரும் வந்து ஸ்ரேல் கூறுவதை மறுத்திருக்கின்றார்கள். பறக்கவிடப்படுகின்ற பட்டங்கள் பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் மிக குறைவான உள்ள முகாம்களில் வாழும் குழந்தைகள் அவர்களை செய்து பறக்கவிடும் பொம்மை பட்டங்களை தவிர பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனை ஸ்ரேல் இவ்வாறு கடுமையாக எடுக்கக்கூடாது என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள் பாதிப்படைந்திருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. ஆப்கான் முழுவதும் 37 லட்சம் குழந்தைகள் மிகவும் மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான ஜுனிசெஃப் குறிப்பிட்டிருக்கிறது. இதில் இந்த 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான கடுமையான தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருவதாக ஜுனிசெஃப் அமைப்பினுடைய ஆப்கான் பிரதிநிதி குறிப்பிட்டிருக்கிறார்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுமையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
3: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0, 416-446-408-0.
8: ஸ்காம்பரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:23 கனேடிய அரசாங்கம் தன்னுடைய வரிகள் தொடர்பாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகளையும் நீங்கள் வாட்ஸ்அப் டொரண்டூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்க பொருட்களுக்கு. இதில் ஸ்மார்ட் போன், மேக்கப், மில்க் ப்ராடக்ட் உட்பட பல விடயங்கள் இதில் உள்வாங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட சில உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். 11:23 நாங்கள் இப்பொழுது ஈரான் தொடர்பான சில முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் முழுக்க அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்தது டி எக்கனாமிக் டி அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார யுத்தம் ஆரம்பமாகி இருக்கின்றது. மிக முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லியும் ஈரானோடு தொடர்புகளை வைத்திருக்கின்ற நாடுகள் மீது வந்து சில தடைகளை விதிக்க இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்தியா ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்கும் மதியில் ஈடுபட்டு வருகின்றது. 4 இந்திய நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா தடை விதித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பெட்ரோலியம், பெட்ரோ கெமிக்கல் வர்த்தகம் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற இந்த பொருளாதார யுத்தத்தில் வந்து இப்போது இந்தியாவை சார்ந்த 4 நிறுவனங்கள் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிடமிருந்து பெட்ரோலியத்தை கொள்முதல் செய்கின்ற இந்த 4 நிறுவனங்கள் மீது இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மறுபுறத்தில் ஈரானினுடைய மோஷ்டபா கெமேனி அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற ஒரு அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா அப்படி என்று சொல்லி சில விவாதங்கள் இடம்பெற்று வருகையில் இப்போது அவர் உயிருடன் இருந்து உரையாடுவது போன்ற வீடியோ காணொலி ஒன்றை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதலில் கடந்த 28 ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கெமேனி கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அவருடைய மகனாக இருக்கின்ற மோஷ்டபா கெமேனி சில நாட்களிலேயே உச்சத்தலைவராக பதவியேற்றிருந்தார். அவர் பதவியேற்ற நாள் முதல் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரும் இறந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி வந்த ரீதியில் இப்போது அவர் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்களை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. மோஷ்டபா கெமேனி காயமடைந்ததாகவும் அவருடைய தோற்றத்தில் சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் என்று முன்பும் செய்திகள் வெளியாகிருந்த ரீதியில் அவர் உயிருடன் இருக்கலாமல் அல்லது இல்லாமல் போகலாம் என்று கூட உலக ஊடகங்களும் சொல்லப்பட்ட ரீதியில் தான் இப்போது இந்த காணொலி வெளியாகியிருந்தது. இதற்கு முன்னர் அவருடைய தந்தையினுடைய கெமேனியினுடைய அயதுல்லா அலி கெமேனியினுடைய இறுதிச்சடங்கிலும் கூட, மரணச்சடங்கு இடம்பெற்ற இறுதி நிகழ்வுகளிலும் கூட இவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை காரணம் காட்டி கலந்து கொள்ளவில்லை என்பதும் கவனிக்கத்தக்க விடயம். இதன் அடிப்படையில் தான் சில வாரங்களுக்கு முன்பு ஈரான் தரப்பில் மோஷ்டபா கெமேனி சிலருடன் பேசுவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே மாதத்தில் 2 முறையாக மீண்டும் ஒரு வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த 2 வீடியோக்களும் எந்தெந்த திகதிகளில் எடுக்கப்பட்டவை தொடர்பாக ஈரான் எந்தவித கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளில் தாங்கள் இறங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் மீண்டும் திறப்பது குறித்து மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை முடிவு கொண்டு வருவது குறித்தும் ஈரானிய தலைவர்களோடு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பாகிஸ்தானுடைய ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்வதற்காக அசீம் முனீர் ஒருநாள் பயணமாக ஈரான் சென்றிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுகுறித்த மேலதிக விவரங்களை இரு நாடுகளும் சொல்ல மறுத்திருக்கின்றன. 11:26 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றலையினுடைய நேற்று இன்று நாளையோடு

0: இளம் கதிரோடு இனிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த இனிய நாளின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.
1: நேரம் காலை 11:33. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றோம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில். இந்த வேளையில் ஒரு சிறப்பு சந்திப்பு ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது. குறிப்பாக இப்போது கனடா எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக, மிக நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் வந்து இந்த மருத்துவ ரீதியில் வந்து பிரைமரி கேர், அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கான குடும்ப நில மருத்துவரை பெற்றுக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கலாம். அல்லது கனடாவை பொறுத்தவரையில் இருக்கின்ற மக்கள் தொகையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் குடும்ப நில மருத்துவர்கள் இருக்கின்றார்களா என்று சொல்லி சொன்னால் இல்லை என்று சொல்லி சொல்லலாம். அண்மை காலமாக காத்திருப்பு நேரங்களாக இருக்கலாம், மருத்துவ சேவையை எளிதாக பெற்றுக் கொள்ளுகின்ற விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்ற சவால்களாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ரீதியில் இது தொடர்பான ஒரு புரிதலையும் அதே நேரம் இது தொடர்பான சேவைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பினை உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். எங்களோடு ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸினுடைய ப்ரொவின்ஷியல் தமிழ் யூத் அவுட்ரீச் ஒர்க்கராக இருக்கின்ற ராஷ்மி நந்தகுமாரை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ராஷ்மி.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க ராஷ்மி? நல்லா இருக்கிறேன். முதலில் இந்த பொழுது நினைந்து கொண்டமைக்கு நன்றி. முதலில் ஒருவருக்கு குடும்ப மருத்துவர் ஏன் இருக்க வேண்டும் ராஷ்மி?
2: ஒரு குடும்ப மருத்துவர் அல்லது நர்ஸ் பிராக்டிஷனர் காலப்போக்கில் உங்களையும் உங்கள் உடல்நலத்தையும் முழுமையாக தெரிஞ்சு கொள்வன. அதோடு நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்து அந்தந்த நேரத்துக்கு மருத்துவ பரிசோதனைகளும் தவறாம செய்து தருவார்கள். உதாரணமாக டயபிட்டிஸ் போன்ற நோய் இருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நீண்ட காலம் உடல்நலத்தையும் பராமரிக்கிறதுக்கும் உதவி செய்வார்கள். இதற்கு மேல் ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்பட்டாலும் அதற்கும் உதவி செய்வார்கள்.
1: மருத்துவ சேவை எங்களுக்கு தேவை என்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு விஷயங்களை கருத்தில் கொள்வோம். ஒன்று வாக் இன் கிளினிக்கு செல்வோம், இப்படி இல்லாவிட்டால் ஒரு பிரைமரி கேர் ப்ரொவைடருக்கு செல்வோம். இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் எதுவாக இருக்கின்றது ராஷ்மி?
2: உடனடியான மருத்துவ தேவைகளுக்கு வாக் இன் உதவும். ஆனால் குடும்ப மருத்துவர்கள் எங்கள் மருத்துவ வரலாறை பற்றி நீண்ட காலம் நன்றாக தெரிந்திருப்பார்கள். மருத்துவருக்கும் எங்களுக்கும் நீண்ட கால மருத்துவ தொடர்பு இருப்பதால் தனிப்பட்ட முறையில் எங்களோட மருத்துவ தேவைகளுக்கு முழுமையாக நிறைவேற்றி வைப்பார்கள்.
1: மொழி வந்து இந்த மருத்துவ சேவைகளை முழுமையாக பெறுவதில் வந்து ஒரு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது. எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரிவதில்லை, எல்லோரும் தங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்வதில் வந்து முழுமையான விடயத்தை வந்து தெரிவிப்பதில்லை. எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக மருத்துவர்களுக்கோ அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் செல்லுகின்ற இடங்களுக்கு சொல்வது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுக் கொள்வோம். எனவே இந்த ஆங்கிலம் அல்லது மொழி பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல மருத்துவ சேவை கிடைக்காது என்கின்ற ஒரு அதிருப்தி வந்து எல்லோரிடம் இருக்கின்றது. இது உண்மையான ஒரு விடயமா, அல்லது எவ்வாறு அதை தாண்டி நாங்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ராஷ்மி?
2: அப்படி இல்லை, எல்லாருக்கும் சமமான மருத்துவ சிகிச்சை முக்கியம். அதனால ஸ்காபர் சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் மொழிபெயர்ப்பு சேவைகள் வழங்குறோம். உங்களுக்கு தரமான மருத்துவ சேவைக்கு ஆங்கிலம் தடையாக இருக்காது. நீங்கள் உங்களோட உடல்நல சேவைகள் பெறும்போது உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம்.
1: கனடாவில் நிறைய பேர் குடி அகழ்வாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் இந்த நாடு எங்களுடைய நாடாக பல்லின சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில வழிகளில் எங்களுக்கான தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. நீண்ட காலமாக ஒரு குடும்ப நல மருத்துவரை தேடிக்கொண்டிருக்கலாம், அல்லது வாக்கிங் கிளினிக்கு மட்டுமே அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு குடும்ப நல மருத்துவருக்கான தேவை இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கலாம். எப்படி ஒருவர் இதுவரை கண்டுபிடிக்காத அந்த குடும்ப நல மருத்துவரை எவ்வாறு அவர்கள் பெற்றுக்கொள்வது, அந்த சேவை எவ்வாறு அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ராஷ்மி?
2: சிஹெச்சி போன்ற நிறுவனங்கள் மக்களை சுகாதார பராமரிப்பு வழங்குவதோடு இணைச்சு விடுவோம். உங்களோட சமூகத்தில் கிடைக்கக்கூடிய சேவைகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்கினர் என்னென்ன இருக்கலாம் என்று தேடுவதற்கு உதவுவோம்.
1: அவர்கள் அதனூடாக குடும்ப மருத்துவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்குள் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா ராஷ்மி?
2: ஆமாம்.
1: இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக கெடுகொண்டிருக்க நேர்களுக்கு இந்த அமைப்பு பற்றி ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் கம்யூனிட்டி சார்பாக நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல போறீங்க?
2: நீங்க வருத்தம் வரும் வரைக்கும் உங்களோட உடல் நலத்தை பற்றி யோசிக்காம இருக்க வேண்டாம். வழக்கமான பரிசோதனைகள் பின்பற்றி வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அறிந்து சுகாதார பராமரிப்பு வழங்கினர் பொருத்தமான சிகிச்சைகள் செய்வார்கள். அனுத நிறுவனம் ஸ்கார்போரோவில் பல்வேறு பகுதியில் மருத்துவ நிகழ்களை நடத்தி வருகிறோம். நீங்கள் இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளும் இலக்கம் 416-847-4134 அல்லது intake@schcontario.ca இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: இந்த சேவைகளை அவர்கள் இணையத்தின் ஊடாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் ஊடாக
2: கட்டாயம் schcontario.ca என்ற உங்களுக்கு கூட தொடர்பு கொள்ளலாம்.
1: என்னென்ன சேவைகள் அதனூடாக வழங்கப்படுகின்றது ராஷ்மி?
2: கூடுதலாக பிரைமரி கேர், அப்போ நீங்கள் நாங்கள் இப்போ கழிச்ச ஃபேமிலி டாக்டர்ஸோ குடும்ப மருத்துவர் மற்றது மென்டல் ஹெல்த் சப்போர்ட்ஸ், எங்களுக்கு மனக்கவலைகளுக்கு உரிய சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். மற்றது சின்னவைக்குரிய மற்றது இளைஞருக்குரிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது, மற்றும் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமிங் அப்படி உள்ளது இருக்குது. மற்றது வயசு போனவைக்கும் மற்றும் கூட எங்களுக்கு ப்ரோக்ராம்கள் வழங்கப்படும்.
1: இந்த வேளையில் எங்களோடு நின்று கொண்டு இந்த பிரைமரி கேர் தொடர்பான பல விடயங்களை ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டி சார்பாக கூறியமைக்கு நன்றி கொள்கின்றோம். மீண்டும் பேசிக் கொள்ளலாம். நன்றி ரேஷ்மி, நின்று கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். எங்களோடு இந்த வேளையில் இணைந்திருந்தவர் வந்து ரேஷ்மி அவர்கள், ப்ரொவின்ஷியல் தமிழ் யூத் அவுட்ரீச் ஒர்க்கராக இருக்கின்றார். ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸின் சார்பாக இணைந்திருந்தார். ஸ்கார்போரோ ஹெல்த் கம்யூனிட்டிஸை பொறுத்தவரையில் உங்களுக்கான மென்டல் ஹெல்த் எக்ஸாம் ஆக இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் ஆக இருக்கலாம், டயபெட்டிஸ் கேர் ஆக இருக்கலாம், நியூட்ரிஷன்ஸ் கவுன்சிலிங் ஆக இருக்கலாம், ஃபுட் கேர் ஆக இருக்கலாம், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் ஆக இருக்கலாம், நிறைய சேவைகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான குடும்பநல மருத்துவர் இன்னமும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அதுக்கான தேவை உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு குடும்பநல மருத்துவர் எவ்வாறு பெற்றுக் கொள்வது, அப்படி இல்லாவிட்டால் அதுக்கான சேவையினை எவ்வாறு நீங்கள் பெற்றுக் கொள்வது போன்ற விடயங்களுக்கான இணைப்புகளையும் அவர்கள் அவர்களோடு சேர்த்து உங்களை விடுவதற்கான பல்வேறுபட்ட முனைப்புகளையும் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் இது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல சொன்னால் 416-817-4134
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
0: இளம் கதிரோடு இனிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த இனிய நாளின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices காத்திருக்கின்றன. அகமட் தம்சீன், 437-860-7002.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
11: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
11: இஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பொழுதின் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 11:48. நேற்று இன்று நாளை ஒரு நினைந்திருக்கின்றோம். 22 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செங்கடல் பகுதியில் சவுதியினுடைய எண்ணெய் கப்பல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் யாரும் இதற்கு பொறுப்பு கூறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் சந்தையிலிருந்து கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடங்கியிருக்கின்ற ரீதியில் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடைய கச்சா எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த செங்கடலினுடைய பாப் எல் மண்டி என்று சொல்லக்கூடிய வழியாக சவுதி அரேபிய நிறுவனங்கள் எண்ணெய் ஏற்றுமதியை செய்து வருகின்றன. அந்த எண்ணெய் ஏற்றுமதி மீதும் இப்பொழுது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு நாடும் இதுகுறித்து இதுவரையில் இதற்கான உரிமையினை கோரவில்லை என்று சொல்லி ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. 11:48 அந்த விடயத்தோடு இன்றைய நாளின் காலை பொழுதனுடைய நேற்று இன்று நாளை உங்களிடமிருந்து விடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து வாட்ஸ்அப் டொரண்டோடு நீரஜா இன்னும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அதுவரையில் காலை பொழுதிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என் நண்பன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்களும் இனிய மதிய வணக்கம். நன்றி சஞ்சீவன். இன்று ஆகஸ்ட் மாதம் 25 2026 ஆண்டின் செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். அதேவேளையில் அதில் எங்களுடைய ஆப்பும் இருக்கின்றது. ஜஸ்ட் 1 கிளிக்ல வந்து நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வானிலையை பார்த்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த காலநிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 22 இருக்கின்றது வெப்பநிலை. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகிய பொழுதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளைக்கும் வெளிச்சம் இருக்கும். 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், கொஞ்ச நாட்களாக அதிகரித்து வந்தது பெருமாற்றம் என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. 12:02 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மணிந்திருங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன.

12:07 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். கடந்த 21ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த முனிசிபல் எலெக்ஷன் அதற்கான கேண்டிடேட்ஸ் உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவு செய்வதற்கான, அதாவது சில விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கான நிறைவு நாளாக இருந்தது. பிற்பகல் 2 மணி வரைக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இதுவரையில் டொரண்டோவில் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து இந்த முனிசிபல் எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கு தங்களை நாமினேட் பண்ணியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 362 கேண்டிடேட்ஸுக்கு வந்து எத்தனை பேர் கொடுத்தார்கள்னு தெரியவில்லை. ஆனால் சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் எத்தனை பேர்னு சொல்லி பார்க்கையில், 362 கேண்டிடேட்ஸுக்கான சர்டிஃபைஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோ சிட்டி கிளாக்கினால் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் இப்போது சிட்டியினால் பகிரப்பட்டிருக்கின்றது. 362 கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கின்றார்களாம் இந்த வர இருக்கின்ற அக்டோபர் 26ஆம் தேதி முனிசிபல் எலெக்ஷனில் டொரண்டோவில். அதே போன்று இன்னும் மறுபடியும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது என்னவென்றால், 2026ஆம் ஆண்டிற்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து நீங்கள் செலுத்துவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து லேட் பண்ணாமல் டியூ டேட்க்கு முன்னர் அல்லது டியூ டேட் அன்றாவது செலுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய 2026ஆம் ஆண்டிற்கான ஃபைனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லை வந்து ரெகுலர் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கெட்யூலில் கட்டிக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் ஒழுங்காக கட்டி வருபவராக இருக்கும் பட்சத்தில் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான டியூ வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி தெரிவித்திருக்கின்றது. toronto.ca/ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
11: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
12: Your favorite music on your favorite station 102.7.

12:22 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வழியிலே பார்க்கலாம், அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இடையிலான ஒரு பொருளாதார முறுகல் நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையிலே வந்து இப்போது கனேடிய அரசாங்கம் அமெரிக்கா பொருட்கள் மீதான வரிகள், அதே போன்று கனடாவினுடைய இஐ எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது வேலைவாய்ப்பு தொழிலாளர் காப்பீடு, அந்த விடயத்தில் மாற்றங்கள், அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு ஆதரவு, அதே போன்று வணிகங்களுக்கான சப்போர்ட் தொடர்பாகவும் பல விடயங்களை கூறியிருக்கின்றது. இது படிப்படியாக நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து என்னென்ன விடயங்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், மேக்கப் பொருட்கள் இருந்து, ஒப்பனை பொருட்களில் இருந்து, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கிச்சன் அப்ளையன்சஸ் இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பொருட்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 700 வெவ்வேறு அமெரிக்க பொருட்கள் மீதான டாலர் ஃபோர் டாலர் கவுண்டர் டரிஃபாக இருக்கின்றது. டாலருக்கு டாலர் என்ற அடிப்படையிலே வந்து இந்த எதிர் டாக்ஸினை வந்து இவர்கள் போட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான விடயங்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் இது பொருட்களை பொறுத்து 15%, 25%, 50% அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 27.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது இந்த வரிகள் விதிக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வரிகள் எப்போதிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றன சொன்னால், செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எனர்ஜி ரிலேட்டடான அந்த பொருட்களுக்கு அல்லது அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இதுவரை எந்த விடயமும் கூறப்படவில்லை. இந்த கவுண்டர் டரிஃப் தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரான்சுவா பிலிப் கேம்பெயின், அதே போன்ற இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மெலனி ஜோலி, ஜாப்சன், ஃபேமிலிஸ் மினிஸ்டர் பாரி காஜு, அதே போன்ற மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபெடரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபார் சதர்ன் ஆன்டாரியோ, ஈவன் சோலமன், இவர்கள் எல்லோரும் இணைந்துதான் இன்றைய நாள் ஒட்டாவாவில் வைத்து இன்று காலையில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:24 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக வெவ்வேறு செய்திகள் வரும்போது நாங்களும் உடனுக்குடன் அவற்றை எடுத்து வர தயாராக இருக்கின்றோம்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமாகியுள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கான பதில் வரிகளை கனடா அறிவித்துள்ளது. மீன் மற்றும் பால் உற்பத்திகள், தளபாடங்கள், கடதாசி உற்பத்திகள், வீட்டு இலத்திரனியல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், உருக்கு மற்றும் அலுமினிய உற்பத்திகள் அடங்கலானவை மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. 28 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 700 அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதித்துள்ள இந்த பதில் வரிகள் வரும் மாதம் 8ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளன. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை வரவேற்பை பெற்ற நிலையில் அம்முடிவை எதிர்த்து வரும் திமுக இவ்விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை கடந்த திமுக அரசு மூடி மறைத்தமை எதற்காக என அது கேள்வி எழுப்பியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விவசாயிகள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பை புறம் தள்ளி கட்சி சார்ந்தவர்கள் அனுகூலம் அடையும் வகையில் ரியல் எஸ்டேட் மோசடிக்கு திமுக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் எல்நினோ தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதைய பருவகாலத்தில் நிலவும் வறட்சியினை எல்நினோ நிலைமைகள் தீவிரப்படுத்தியுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் அடங்கலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் கரிசனைக்குரிய அளவிற்கு குறைந்துள்ளதை அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம் இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. ஃபார் ஆல் யுவர் ரியல் எஸ்டேட் நீட்ஸ் கால் ஸ்வப்னா at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்க நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: Feel the bass. 102.7 FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085452 4165085452.
0: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
0: East FM.
7: See.

12:50 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம், அமெரிக்கா கனடா விடியும்தான் சூடு பிடித்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் தான் சுடச்சுட இருந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கிடையில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், தான் வந்து இந்த எங்களுடைய ஆண்டாரியோ லேக்கை வந்து தான் லேக் அமெரிக்கா அப்படி என்று சொல்லி லேக் ஆண்டாரியோவை லேக் அமெரிக்கா என்று மாற்றுவதற்கான தீவிரமான கலந்தாலோசனைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றன அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். சரி, இந்த நிலையிலே வந்து கனடா அமெரிக்கா விதித்த தீர்வை வரிகளுக்கு எதிரான வரிகள் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பாக இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வந்து நாங்கள் சொல்லியிருந்த ஒவ்வொரு பொருட்களுக்கு ஏற்ற வகையிலே வந்து 15%, 25%, 50% என்று சொல்லி வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே வந்து கிட்டத்தட்ட 700 அளவிலான அமெரிக்க பொருட்களுக்கு எதிரான வரிகள் வந்து இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதிலே பார்க்கையில் 50% வரி எதற்கு வருகின்றன அப்படி என்று சொல்லி பார்க்கையில் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் மேக்கப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மில்க் ப்ரொடக்ட்ஸ், டேபிள்வேர் அண்ட் கிச்சன்வேர், பிளைவோர்டு ப்ரொடக்ட்ஸ், அதே போன்று பேப்பர் ப்ரொடக்ட்ஸ், ஹனி, மொலாசஸ் அண்ட் மோல்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதே போன்று டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், கட்லரி இப்படி என்று சொல்லி இந்த பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு வந்து 50% வரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 25% வரிகள் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் வெவ்வேறு வகையான சீஃபுட் ப்ரொடக்ட்ஸ், அதே போன்று லார்ஜ் கிச்சன் அப்ளையன்சஸ், சீஸ் அண்ட் ஹர்ட் ப்ரொடக்ட்ஸ், அடுத்தது வந்து கார்பெட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இந்த பொருட்களுக்கு 25% வரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 15% குறைவான அளவிலான பொருட்களுக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏர் கண்டிஷனிங் மெஷின்ஸ், அதே போன்று இப்படி ஒரு சில பொருட்களுக்கு தான் இந்த 15% வரி கொண்டு வரப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இந்த வரி வந்து எங்களுடைய கனடா வருமானத்தை நோக்கியதாக இல்லை, கனேடியர்களை பாதுகாக்கின்ற விதத்திலும் கனேடிய மார்க்கெட்ஸை வந்து அதற்கு உதவுகின்ற விதத்திலும் தான் இந்த ஆலோசனை செய்து இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி ஆஃபிஷியல்ஸ் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற வரிகளுக்கு ஏற்ற வகையிலே கனேடிய சந்தைகளை பாதுகாக்கின்ற உதவுகின்ற ஒரு நடைமுறையாகத்தான் இந்த எதிர் வரிகள் டாலர் ஃபார் டாலர் என்ற ரீதியில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று இஐ பேக்கேஜஸில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 12:52 இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளாகவும் இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2

0: தென்சப்பரம் செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
2: பூவே பூவே பெண் பூவே,
1: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: நேரம் சரியாக 1 மணி. ஸ்டெஃபம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்த்தால் 22 உயர்வடைந்திருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 24 இருக்கப் போகின்றது. நாளைக்கும் 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கும் வெளிச்சத்திற்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது எரிபொருள் விலை 2% குறைவடியே இருக்கின்றது. அப்படியே வந்து நாங்கள் எங்களோட நீங்களும் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மொழலாம். eastfm.ca செல்வதன் மூலம் இலகுவாக நீங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அதே போன்று eastfm.ca ஊடாக கூட உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

1:06 சிகரம் திரைப்படத்திலிருந்து நடக்கூடிய பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சரிந்த வழியிலே கனடா அரசாங்கம் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இஐ சேஞ்சஸ் மற்றும் புதிய லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு புதிய 7.5 பில்லியன் சப்போர்ட் பேக்கேஜாக இருக்கின்றது கனேடியன் ஒர்க்கர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது லேட்டஸ்டாக வெளியிடப்பட்ட இந்த டெரிஃப் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவுகின்ற வகையில்தான் இந்த விடயங்கள் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலம் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து மாற்றங்களுக்குள்ளாகி பலரை இலக்குவாகவே அந்த இஐஐ பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வந்து கொண்டு வரும். அதே போன்று அவர்களுக்கான அந்த காத்திருப்பு நேரங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதற்காக 3.5 பில்லியன் வந்து மேலதிக ஃபண்டிங்கும் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மேலதிகமாக 1.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீஜனல் டெரிஃப் ரெஸ்பான்ஸ் இனிஷியேட்டிவ் ஊடாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் ஒரு புதிய 500 மில்லியன் லிக்யூடிட்டி ஸ்ட்ரீம் இது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் கனடா பைவட் டு க்ரோ ப்ரோக்ராம் அதற்காக வழங்கப்படுகின்றது. அதே போன்று பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய டரிஃப் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸுக்கான அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பில்லியன் வந்து கனடா ஸ்ட்ராங் டைவர்சிஃபிகேஷன் ஃபண்டுக்காக கொடுக்கப்படுகின்றதாம். அடுத்தது வந்து லார்ஜ் என்டர்பிரைஸ் டாரிஃப் லோன் ஃபெசிலிட்டி வந்து மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ரீஜனல் டாரிஃப் ரெஸ்பான்ஸ் இனிஷியேட்டிவ் இதிலே திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன்கள் அதற்கு அந்த எல்லை கூட பொது மாற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அதாவது இதுவரையில் ஒரு மில்லியன் தான் இப்படி இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அது 2 மில்லியன்களால் உயர்வடைந்து 3 மில்லியன் வரையில் திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன் உதவி கூட வழங்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான விடயங்கள் கனேடியன் இந்த தொழிலாளர்களை பிஸ்னஸுக்கு வந்து உதவுகின்ற அவர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே வந்து அரசாங்கத்தினால் இன்றைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதிலும் நீண்ட காலமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள், அதே போன்று தாங்களை விரும்பி வந்து வேலையை விட்டு நீங்கியவர்கள் அப்படியானவர்களுக்கு அவர்கள் கூட இந்த இஐஐ பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இப்படின்னு சொல்லி பல புதிய பலருக்கு உதவக்கூடிய பலரையும் பாதுகாக்கக்கூடிய விதங்களிலே வந்து இந்த திட்டங்கள் வந்து முன்மொழியப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. 1:09 மேடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421.
4: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599. துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: என்ன சரியா சிரம
11: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட
12: 416-704-8074. 102.7.

1:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் சன்ஸ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இப்போது நீங்க எங்கே செல்லும் போது கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருக்கு அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஜப்பானுக்கான பயணங்களை செய்ய திட்டமிடுகின்ற கனேடியர்களுக்கு தான் அதிக எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு அவசர ஆலோசனையை வந்து கனேடிய அரசாங்கம் விடுத்திருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், சவுடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புயல் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. டைஃபூன் ஒன்று ஜப்பானை தாக்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து இந்த ஆண்டு August 24 27 அஹினாவா மற்றும் அமாமி தீவுகள் உட்பட தெற்கு ஜப்பானை தாக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ஆகவே இதன் காரணமாக அதிக மழை, காற்று போன்றவை எல்லாம் இருக்க போகின்றன. ஆகவே அந்த பகுதிக்கு செல்ல இருப்பவர்கள் உங்கள் திட்டங்களை வந்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் அதிக எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் கெனடிய அரசாங்கம் ஜப்பானுக்கான இந்த புதிய பயண எச்சரிக்கை தொடர்பாக கெனடியர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. 1:24 சரி, இந்த வழியில் சிட்டி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. இது என்ன விஷயம்னு சொன்னால், வழக்கமான விடயம்தான், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. எங்கேயாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே டேமேஜ்ட் பார்க் பெஞ்சஸ், அந்த பார்க்ஸில் பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அது வந்து உடைந்தோ அல்லது சரியான நிலையில் காணப்படாவிட்டாலோ, அதே போன்று ப்ரோக்கன் வாட்டர் ஃபவுண்டன்ஸ், பல குடிநீருக்கான இடங்கள் இருக்கும், அது வந்து ப்ரோக் பண்ணியிருந்தால் அல்லது வந்து குண்டு குழி எல்லாம் இருக்கிற ரோடுகளை கண்டீங்க அப்படி என்று சொன்னால், அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய டைமை சேவ் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆன்லைனில் அது தொடர்பான ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பித்துக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி தெரிவித்திருக்கின்றது. toronto.ca/home அப்படி என்று சொல்லி போய் திருப்பி 311 அப்படி என்று போனீங்கன்னா அது தொடர்பான ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அல்லது 311க்கு அழைத்து கூட நீங்கள் இது தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். 1:25 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் ஒன்டாரியோவுடன் அதிகளவு வர்த்தகங்களை செய்யப்போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மாக்கானி முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ட்ரம்ப் அவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அதேவேளை அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கு 7.5 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவி திட்டத்தை கனேடிய அரசு வெளியிட்டுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எந்தவித கொள்கை கோட்பாடுகளும் இல்லாமல் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுவதாக மக்கள் சக்தி அமைப்பு விசனம் வெளியிட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடங்கலான எதிர்க்கட்சிகள் அரியணையை கைப்பற்றும் ஒரே தேவையுடன் இணைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயற்படுவதை விடுத்து திருடர்கள் கொலைகாரர்களுடன் இணைந்தாவது குறுக்கு வழிகளில் சூழ்ச்சிகளை செய்தேனும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே இவர்களின் இலக்கென்றும் அது விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக மகளிர் ஆணையத்திற்கு இந்திய தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. திமுக சார்பில் தஞ்சாவூரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியதுடன் அண்மையிலும் அவர் முன்னிலையில் முதலமைச்சர் குறித்தும் பெண் அமைச்சர் ஒருவர் தொடர்பிலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் ஆபாச கருத்துக்களை பேசுகின்ற காணொலிகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:46 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி வந்து ஒரு பெரிய அளவிலான சந்தேகத்திற்கிடமான கொக்கைனை வந்து தாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த August 13 ஒரு கமர்ஷியல் ட்ரக் ஒன்று 2nd கட்ட பரிசோதனைகளுக்காக பாயிண்ட் எட்வர்ட், இது ஒன்டாரியோவில் இருக்கின்ற பாயிண்ட் எட்வர்ட் போர்ட், அதிலே ப்ளூ வாட்டர் பிரிட்ஜ் போர்ட் ஊடாக இது உள் நுழைந்திருக்கின்றது. அந்த ட்ரக்கை 2nd கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்திய போதுதான் 385 கிலோகிராம் எடை கொண்ட சந்தேகத்திற்கிடமான இந்த கொக்கைன் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு பின்னர் வந்து இந்த ட்ரக்கை ஓட்டி வந்த டிரைவர் ஆர்சிஎம்பியினர் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூலை மாதத்திலே வரலாற்றிலே பெரிய அளவிலான ஒரு இந்த போதை மருந்துகள் வந்து கைப்பற்றப்பட்டிருந்ததையும் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து 1.7 டன்ஸ் அளவிலான இலீகல் ட்ரக்ஸை கொண்டதாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்ஏ சொல்லியிருக்கின்றார்கள், இதுவரையில் தாங்கள் இந்த ஆண்டு மட்டும் 2025 தொடக்கம் 2026 இந்த ஃபிஸ்கல் இயரில் 4500 கிலோகிராம்ஸ் ஆஃப் கொக்கெயினை தாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். 1:48 சரி, இந்த பயணங்களை நாங்கள் விமான பயணங்களை புக் செய்யும் போது என்னென்ன சவால்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கும். இதில் வந்து ஒரு கப்பல் தங்களுடைய அனுபவத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆன்டாரியோ கப்பல் தான் தாங்கள் தங்களுடைய ஒரு அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுவதற்காக இவர்கள் மால்தீவ்ஸுக்கு செல்வதற்கு வந்து திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே மிடில் ஈஸ்டில் இவர்கள் சென்று கொண்டிருந்த போது ஃப்ளைட்டில் வந்து இவங்க மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். இடைவெளியில் தாங்கள் ஒரு $9,934 வந்து இந்த மால்தீவ் பயணத்திற்காக வந்து தாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுடைய பயணம் வந்து திடீரென்று இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது. அந்த கேன்சல் பண்ணப்பட்ட ஃப்ளைட்ஸில் இவங்களுடைய ஃப்ளைட்டும் இருந்திருக்கின்றது. இதிலே இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்ததாம் இந்த கேன்சல் பண்ணப்பட்ட அந்த ஃப்ளைட்டுக்கான ஃபுல் ரீஃபண்டும் தங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பீடியாவுடாக தான் தங்களுடைய பயணங்களை புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே வந்து எத்திஹாட் வந்து அதுதான் அவர்களுடைய அந்த ஃப்ளைட்டாக இருந்திருக்கின்றது. அவங்க அதற்கு அழைத்து கேட்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் வந்து இவர்கள் புக் பண்ணிய அந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த பணத்தை மீள செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்னர் பல வாரங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்ததாம். அதற்கு பின்னர் இவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு காத்து காத்திருந்து 5 மாதங்கள் கடந்திருக்கின்றன. அதற்கு பின்னரும் இவருக்கு பணம் வரவில்லையாம். இவர்களுக்கு ஒரு பக்கம் தாங்க பிளான் பண்ணிய மாதிரி தங்களுடைய அனிவர்சரிக்கு வந்து தங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு செல்லவில்லையே என்று சொல்லி ஒரு கவலை. அடுத்த பக்கம் இந்த டிக்கெட் காசு வருமா வராதா அப்படி என்று சொல்லி அடுத்த டென்ஷனும் இருந்திருக்கின்றது. இந்த நிலையில தான் மீளவும் இவர்கள் வந்து சிடிவி நியூஸை வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த கப்பல் சார்பாக எக்ஸ்பீடியாவை தொடர்பு கொண்டிருக்கின்றது. அப்போது அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள். இவருடைய அந்த ரிஃபண்டுக்கான ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ணப்படவில்லை, பிள்ளையாக வந்து ஏர்லைன்ஸுக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மன்னிப்பு கோரி மீளவும் வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து இந்த அவிவின் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்தினர் சார்பாக ஒரு சப்மிஷனை செய்து சப்மிட் பண்ணி அவர்களுடைய அந்த விண்ணப்பத்தை இவர்களுக்கான முழு ரீஃபண்டும் 30 வழங்கப்பட்டிருக்கிறதாம். அத்தோடு இவர்களுக்கு ஒரு $400 கிரெடிட்டாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்ஸ் வந்து தங்களுடைய நன்றியை வந்து சிடிவி நியூஸுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இது தொடர்பாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நீங்கள் பொதுவாக இந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஊடாக ஃப்ளைட்டோ அல்லது ஹோட்டல் போன்றவற்றுக்கு புக் பண்ணுவதற்கு பதிலாக நேரடியாக நீங்கள் அந்த ஏர்லைன்ஸ் மூலம் நீங்கள் அல்லது ஹோட்டல் மூலம் நேரடியாகவே நீங்கள் அவர்களுக்கு சரியான அவர்களுடைய அந்த வெப்சைட் மூலம் புக் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது ஃப்ளைட்ஸில்
கேன்சலேஷன் இருந்து அல்லது ஃப்ளைட் டேட்ஸ் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்தால் அது இலகுவாக இருக்கும். உங்களுடைய பணம் வந்து இலகுவாக மீளப்பெறக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஃப்ளைட் டேட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது அல்லது சேஞ்ச் பண்ணிக்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும், காலதாமதங்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 1:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 816-817-5060. You are in good hands with Allstate.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
3: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 23 இருக்கின்றது வெப்பநிலை, வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. நாளைக்கும் வெளிச்சம் இருக்கும். 2 நாட்களிலும் 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதே வேளையில் இரவில் 2% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்னர் 2% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். eastfm.ca செல்வதன் மூலம் உங்களுக்கு 2 choices இருக்கு. நேரடியாக அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் அதிலே இலகுவாக இலவசமாக தரவிறக்கம் செய்யக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் eastfm.ca செல்வதன் மூலம். அதே போன்று பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும், யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, மின்னஞ்சல் eastfm 102.7@gmail.com.

2:06 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படித்தான் உங்களோட நெய்பர்ஸுக்கும் நீங்கள் பிடிச்ச ஒரு நெய்பராக இருக்க விரும்பினீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வீட்டுகளில் நீங்கள் பயன்படுத்துகின்ற, அதாவது அவுட் சைட்டில் பயன்படுத்துகின்ற இந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதை வந்து கேஸ் பவர்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி அல்லது பேட்டரி பவர்டாக அல்லது மேனுவலாக இயக்கக்கூடியதாக நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னு சொன்னால், அது வந்து உங்களுடைய நெய்பர்ஹுடுக்கு பிடிக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது சிட்டி. அதாவது இந்த கேஸ் பவர்டான லோன் மூவர் ஆகட்டும் அல்லது வந்து கார்டன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதிக அளவு சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதே போன்று இதனால் உங்களுடைய நெய்பர்ஸுக்கும் அது அனோயிங்காக இருக்கும். அதே போன்று இது நாய்ஸ் பொல்யூஷனையும் ஏற்படுத்தும். ஏஆர் மற்றும் நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். காற்று மாசுபாடு, சத்தத்தினால் வருகின்ற அந்த மாசுபாடு, இப்படி என்று சொல்லி இந்த கேஸ் பவர்டான லோன் மற்றும் கார்டன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதிர்விளைவுகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கையில் நாங்கள் மேனுவலாக செய்கிற நேரம் அது அந்த அளவுக்கு சத்தம் வராது. அதே போன்று பேட்டரி பவர்டாக இருக்கின்றதும் அப்படியான விளைவுகளை குறைவாக கொண்டதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கிறது. சரி, உங்களுக்கும் இது விருப்பம் என்று சொன்னால் நீங்களும் அது தொடர்பாக கன்சிடர் பண்ணிக்கொள்ள முடியும். 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 486-835-4128.
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ. 4372632394 416-289-9993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்ப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
0: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

2:19 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில கனேடியன்ஸுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் மேலதிகமாக $150 அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பெறுகின்றவர்களுக்கு தான் இது கிடைக்கப் போகின்றது. ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிகரித்திருக்கின்ற வாழ்க்கை செலவு அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. இதன் அடிப்படையிலே மத்திய அரசாங்கம் இந்த $150 சப்ளிமெண்டல் பேமெண்ட்டை வந்து கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் பெறக்கூடியவர்களுக்கு வழங்குகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக கிடைக்க போகிறதான் வருகின்ற மாதம். அதற்கு எலிஜிபிள் ஆனவர்கள் நீங்கள் தகுதியுள்ளவரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். செப்டம்பர் 1 தொடக்கம் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தகுதியுள்ளவரா நீங்கள் அப்படி என்று சொல்லி பார்த்துக்கொள்வதற்கு canada.ca போனீங்க என்று சொன்னால் அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். 2:20 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலேயே பார்க்கலாம், PEI-னுடைய உருளைக்கிழங்குகளுக்கு ஒரு கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டு வருவது, இந்த ரூல்ஸை வந்து டைட்டன் பண்ணுவதற்கு அமெரிக்க அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அங்கே காணப்படுகின்ற இந்த உருளைக்கிழங்குகளில் ஒரு சில அந்த மறு மாதிரி ஒரு பொட்டேட்டோவில் வாட்ஸ் போன்ற ஒரு விடயம் காணப்படுகின்றதாம். அதன் காரணமாகத்தான் இது தங்களுக்கு தேவையில்லை அல்லது அது தொடர்பான பல சட்ட இறுக்கங்கள் வந்து கொண்டு பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம். இப்படி 2021 ஒரு விடயம் நடைபெற்றிருந்ததாம். பொட்டேட்டோ ஓஸில் வந்து ஒரு அந்த மறுக்கல் மாதிரி வாட் மாதிரி ஒரு விடயம் வந்தது. அடிப்படையிலே 50 மில்லியன் வருவாயை PEI இழந்திருந்தது அப்படின்னு சொல்லியும் 250 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் பொட்டேட்டோஸை வந்து அவர்கள் அளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடவை அப்படியான ஒரு விடயம் இல்லை. இருந்தாலும் இந்த ஃபங்கல் வந்து மனிதர்கள் அந்த பொட்டேட்டோவை உண்ணும்போது பெருசாக அவர்களை பாதிக்காது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அந்த நிலத்திலேயே சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அது மறைவதற்கு வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாவது நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமாகியுள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கான பதில் வரிகளை கனடா அறிவித்துள்ளது. மீன் மற்றும் பால் உற்பத்திகள், தளபாடங்கள், கடதாசி உற்பத்திகள், வீட்டு இலத்திரனியல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், உருக்கு மற்றும் அலுமினிய உற்பத்திகள் அடங்கலானவை மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. 28 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 700 அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதித்துள்ள இந்த பதில் வரிகள் வரும் மாதம் 8ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளன. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை வரவேற்பை பெற்ற நிலையில் அம்முடிவினை எதிர்த்து வரும் திமுக இவ்விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை கடந்த திமுக அரசு மூடி மறைத்தமை எதற்காக என அது கேள்வி எழுப்பியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விவசாயிகள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பினை புறம் தள்ளி கட்சி சார்ந்தவர்கள் அனுகூலமடையும் வகையில் ரியல் எஸ்டேட் மோசடிக்கு திமுக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் எல்னினோ தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதைய பருவகாலத்தில் நிலவும் வறட்சியினை எல்னினோ நிலைமைகள் தீவிரப்படுத்தியுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் அடங்கலான மாவட்டங்களிலுள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் கரிசனைக்குரிய அளவிற்கு குறைந்துள்ளதை அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பிரஷாலோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லாயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாகன விபத்து ஒன்றை சந்திக்க நேர்ந்தால் எவ்வாறான விடயங்களை உடனடியாக செய்வது சட்ட ரீதியில் பாதுகாப்பானது?
1: வாகன விபத்தை பொறுத்தவரைக்கு அநேகமாக எல்லாருமே விடுற பிழை என்னன்னு சொல்லிச்சுன்னா, போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணாம விடுறது. எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுண்டு அநேகமா நாங்கள் இன்னொரு ஆக்களோட ஆக்சிடென்ட் படையக்குள்ள ரெண்டு பேரும் கதைச்சு கொள்வோம், ஓகே நாம போலீஸுக்கு போனா இதோட இப்படி விடுவோம், நாங்கள் மற்ற ஆக்கள் ஒரு நல்ல ஆக்களா இருக்கிறாங்கன்ற ரீதியில நாங்கள் அந்த முடிவுகள் எடுப்போம். ஆனால் அதே நல்ல ஆக்கள் சில நாட்களுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸுக்கு வேற விதமாக ஆக்சிடென்ட் நடந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குரிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது உங்களோட தரப்புல உங்களுக்கு எவிடன்ஸா இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ அதால எப்பவுமே ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ 911 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்றது, உங்களோட தரப்புல எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றது மிக முக்கியமானது உண்டு. இல்லாடி செல்ஃப் கலிஷன் சென்டருக்கு போய் நீங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ரிப்போர்ட் பண்றது முக்கியமா நம்ம கருதக்கூடிய ஒன்றா இருக்கும். அதே நேரம் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபால்ட் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் நடக்க எங்களுக்கு ரெண்டு கிளைம்ஸ் இருக்கு. ஒன்று ஓன் இன்சூரன்ஸோட போற ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிளைம், அதே நேரம் அடிச்சாள்னு இன்சூரன்ஸ்குள்ளால போற டாட் கிளைம்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நாங்க சரியான சட்ட ஆலோசனையை எடுத்துக்கொண்டு இதுகளை கிளைமை நீங்க இனிஷியேட் பண்றது உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிஷியலா இருக்கும். உங்களுக்கு இந்த விதமான கார் ஆக்சிடென்ட்டுக்குரிய சட்ட ஆலோசனைகளை எடுக்கணும்னா நீங்க எப்பவுமே பிரிஷா லா ப்ரொஃபஷனல் கார்பரேஷனை நாடலாம். உங்களோட தமிழ் பேசும் சட்டத்தரணியோட நீங்க கலந்துரையாடி உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்க ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம்.
0: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் 6474780144 6474780144.
2: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165084 9552 4165084 9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர்ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4040
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இனி வந்து பாடசாலைகளும் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதே வழியில் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் மாணவர்கள் அவர்களுக்கான படிகளை கூட ஆரம்பிக்க இருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள், காலேஜஸ் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. சரி, இந்த நேரத்திலே வந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்திருக்கின்ற நேரம், பொருளாதாரம் வந்து ஒரு அன்ஸ்டடியாக காணப்படுகின்ற இந்த நேரத்திலே வந்து தங்களுக்கான கடன் சுமைகளும் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே தாங்கள் எத்தனை வேலைக்கு போவது அப்படின்னு சொல்லியெல்லாம் பல விடயங்கள் தங்கள் கண்முன்னே இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் மாணவர்கள் மலைத்து போயிருக்கின்றார்களாம். ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக ஒன்டாரியோவில் வழங்கப்படுகின்ற இந்த கற்றலுக்கான பண உதவிகள் ஒசாப் வந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மானியங்களின் அளவை குறைத்து கடன் தொகையை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கின்றது. 85% கடனாகத்தான் இருக்கின்றது. இதனால தாங்கள் மிகப்பெரிய அளவில் கடன் சுமையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 7 ஆண்டுகளாக ஃப்ரீஸாக இருந்த டியூஷன் ஃபீஸ் வந்து இப்போது இந்த ஆண்டு முதல் அதிகரிக்க அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 1 வருடத்திற்கு 2% வரையில் 3 ஆண்டுகளுக்கு கல்வி நிறுவனங்கள் இந்த டியூஷன் ஃபீஸை வந்து அதிகரிப்பதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நிலையில தான் இது மிகப்பெரிய அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்து வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸிங்குக்கு ஒரு பக்கத்தை போய் பார்க்கலாம். இது வந்து கனடாவிலேயே நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொன்னாலும் இந்த கோடைக்காலம் நிறைவு பெறுவதற்கு முன்னர் இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சூரியன் மறைகின்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் மென்மையான ஒளி இதமாக ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்குமாம். அது வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுப்பதற்கு வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கிற ஒரு தருணம். அதுதான் அந்த பொன்னான நேரம், அதாவது கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றதாம். இந்த அழகான அந்த கோல்டன் அவரை பார்ப்பதற்கு பல இடங்கள் வந்து வேர்ல்டில் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வேர்ல்டில் பார்க்கையில் அதில் பல இடங்கள் வந்து எங்களுடைய கனடாவிலும் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே பார்க்கையில் 7 கனேடியன் இடங்கள் வந்து இந்த கோல்டன் அவரை பார்ப்பதற்கு சிறந்த இடங்களாக கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து யூகோனில் இருக்கின்ற ஒயிட் ஹவுஸ், அடுத்தது வந்து அலாஸ்காவில் ஆங்கரேஜ். அது எப்படி என்று சொல்லி 7 இடங்கள் சிறந்த இடங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2:47

2:51 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
3: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
2: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 Kennedy Road, Scarborough 416-288-0994 kyralitis.com.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா நேரம் 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஒரு இனிமையான பாடலுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

3:06 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரகாசமான ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. மாலை வேளையில் 21 டிகிரி செல்சியஸ், 24 உணர இருக்கின்றோம். நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் 29 உணர இருக்கின்றோம். நாளை நள்ளிரவுக்கு பின்னர் 2.4 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் என்று தற்போதைய தரவுகள் வந்து கூறுகின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CE ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07, இது ஈஸ்ட் FM இன் திசையெங்கும் கிழக்கு.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: markham and mechanical sandipil the chop shop barbers fresh look தருகின்ற hair styling beard styling facial போன்ற சகல விதமான சேவைகளையும் great price இல் வழங்குகிறார்கள் opening special ஆக haircut $25 kids haircut $20 hair and beard styling $30 அனுபவம் மிக்க barbers modern and clean salon தரமான products நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள் the chop shop barbers 2901 markham road markham and mechanical markham convention center plaza 416-335-6444 416-335-6444
0: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406-416-908
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள் குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும் மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் Life 100 Insurance and Investment Inc. 416-779-2323 416-779-2323
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: It is the same English. East FM 102.7.

3:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து அமெரிக்காட லூசியானா மாநிலத்தில் சுமார் 125,000 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு புதிய ஸ்டார் பேஸ் விண்வெளி வளாகத்தை வந்து அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றதாம். இதற்கு சுமார் கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து முதலீடு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்களாம். இந்த கட்டுமான பணிகள் வந்து 2027 வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னும், முதல் ஸ்டார்ஷிப் ஏவுதல் வந்து 2029 நடைபெறும் அப்படின்னு கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிகப்பெரிய வளாகத்தில் கிட்டத்தட்ட 10 ஸ்டார்ஷிப் லான்ச் பேட்ஸும், ராக்கெட் தயாரிப்பு மற்றும் சோதனை வசதிகளும், எரிபொருள் உற்பத்தி, மின்சார உற்பத்தி மற்றும் டீப் வாட்டர் ஷிப்பிங் வசதிகளும் கூட அமைக்க இருக்கின்றோம் அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஆண்டுக்கு 1,000,000 ஸ்டார்ஷிப் ஏவுதல்களை வந்து கையாளும் வகையில் தான் இது உருவாக்கப்பட திட்டமிட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் லூசியானாவில் வந்து கிட்டத்தட்ட 3,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட உருவாகும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுதாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கடலோர ஈரநில பகுதிகளில் வந்து இவ்வாறான மிகப்பெரிய கட்டுமானம் வந்து மேற்கொள்ள இருப்பதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கூட கவலை எழும்பியிருக்கு அப்படின்னு கூட நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால், ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளை வந்து மிக அதிகமான எண்ணிக்கையில் இனி வார காலங்களில் வந்து விண்ணுக்கு அனுப்புவதற்கான லூசியானால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஸ்பேஸ் சிட்டியை வந்து உருவாக்க இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். நேரம் 3:23 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: லேக் ஒன்டாரியோவே லேக் அமெரிக்கா என பேர் மாற்றம் செய்யவுள்ளதாகவும், ஒன்டாரியோவுடன் அதிகளவு வர்த்தகங்களை செய்யப்போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மாக்கானி முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ட்ரம்ப், அவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அதேவேளை அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கு 7.5 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவித் திட்டத்தை கனேடிய அரசு வெளியிட்டுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எந்தவித கொள்கை கோட்பாடுகளும் இல்லாமல் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக மக்கள் சக்தி அமைப்பு விசனம் வெளியிட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடங்கலான எதிர்க்கட்சிகள் அரியணையை கைப்பற்றும் ஒரே தேவையுடன் இணைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவதை விடுத்து திருடர்கள் கொலைகாரர்களுடன் இணைந்தாவது குறுக்கு வழிகளில் சூழ்ச்சிகளை செய்தேனும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே இவர்களின் இலக்கென்றும் அது விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக மகளிர் ஆணையத்திற்கு இந்திய தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. திமுக சார்பில் தஞ்சாவூரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியதுடன், அண்மையிலும் அவர் முன்னிலையில் முதலமைச்சர் குறித்தும் பெண் அமைச்சர் ஒருவர் தொடர்பிலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் ஆபாச கருத்துக்களை பேசுகின்ற காணொலிகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960, 4374777960.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் வந்து ஈஸ்கூட்டர்னால ஏற்படுற விபத்துக்களில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்கள எண்ணிக்கை வந்து கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 40% வந்து அதிகரித்திருக்காம். இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனேடியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தான் இந்த தரவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களின் தரவின்படி 2025 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 837 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இது வந்து முந்தைய ஆண்டின் எண்ணிக்கை வந்து 601 தான் இருந்திருக்காம். இந்த வருடம் தான் 837 பேராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக எலும்பு முறிவுக்காகவும் தலையில் ஏற்படுற காயங்கள் மற்றும் மூளை பாதிப்புகளுக்காகவும் தான் அதிகமாக மருத்துவமனைக்கு வாராங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து குழந்தைகளோட நிலைமை வந்து மிக கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்ட்டு கூட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 மற்றும் அதற்கு குறைவான குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது 54 பேரிலிருந்து 150 கிட்டத்தட்ட 3 வந்து அதிகரித்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த வருடம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு இந்த இ ஸ்கூட்டர் மற்றும் இ பைக் உள்ளிட்ட தனிப்பட்ட மின்சார வாகனங்களை பயன்படுத்தியதில் வந்து 10 குழந்தைகள் கூட உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கனடியன் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் வந்து இதை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. பீடியாட்ரிக் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் வந்து இதை தெரிவித்திருக்கிறாங்க. ஆகவே மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்றோருக்கு இது விளையாட்டு சாதனமாக நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை வந்து உங்களோட குழந்தைகள் வந்து பின்பற்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியம் அப்படின்னு கூட மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். 3:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
0: 416-900-4599.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
2: பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன்.

4:06 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 29 உணர இருக்கின்றோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 16 டிகிரி செல்சியஸ், 16 உணர இருக்கின்றோம். இன்றைய பொழுது முழுவதுமே ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. நாளை கூட அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ், 29 உணர இருக்கின்றோம். நீங்கள் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

4:21 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ்ல தெற்கு பகுதியில் இருக்கின்ற போமஸ் அப்படின்ற கிராமத்துல வந்து நேற்று ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளி ஒன்று தாக்கி இருக்குதாம். இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 39 பேர் வந்து காயமடைந்திருக்கின்றார்களாம். இன்னும் பலர் இன்னுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகியிருக்கின்றது. இதுல வந்து கிட்டத்தட்ட 300 வீடுகள் வந்து சேதமடைந்திருக்கின்றது. பல வீடுகள கூரைகள் கூட அந்த சூறாவளி நேரத்துல காத்துல பறந்ததை நாங்க கண்ணால கண்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சில கட்டிடங்கள்ல சுவர்கள் கூட இடிந்து விழுந்திருக்குதாம். வாகனங்கள் மற்றும் மரங்கள் வந்து கடுமையாக சேதமடைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிராமம் முழுவதுமே உள்ள மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கான அவசர தங்குமிடங்கள்ல வந்து தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அருகில் உள்ள பகுதிகளில் சுமார் 1400 வீடுகளுக்குமான மின்சாரம் கூட துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் அந்த பகுதியில் கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கான எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த நேரத்தில் தான் இந்த சூறாவளி வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பிரான்சில் ஆண்டுதோறுமே பல சூறாவளிகள் ஏற்பட்டாலும் கூட இவ்வளவு பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்திய சம்பவம் வந்து மிகவும் அரிது அப்படின்னு சொல்லி அங்கிருக்கிற அதிகாரிகள் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். 4:23 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது.

நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமாகியுள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளுக்கான பதில் வரிகளை கனடா அறிவித்துள்ளது. மீன் மற்றும் பால் உற்பத்திகள், தளபாடங்கள், கடதாசி உற்பத்திகள், வீட்டு இலத்திரனியல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், உருக்கு மற்றும் அலுமினிய உற்பத்திகள் அடங்கலானவை மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. 28 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 700 அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதித்துள்ள இந்த பதில் வரிகள் வரும் மாதம் 8ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளன. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை வரவேற்பை பெற்ற நிலையில் அம்முடிவை எதிர்த்து வரும் திமுக இவ்விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை கடந்த திமுக அரசு மூடி மறைத்தமை எதற்காக என அது கேள்வி எழுப்பியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விவசாயிகள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பை புறந்தள்ளி கட்சி சார்ந்தவர்கள் அனுகூலமடையும் வகையில் ரியல் எஸ்டேட் மோசடிக்கு திமுக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இலங்கையில் நிலவும் எல்னினோ தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதைய பருவகாலத்தில் நிலவும் வறட்சியினை எல்னினோ நிலைமைகள் தீவிரப்படுத்தியுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் அடங்கலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீர்மட்டம் கரிசனைக்குரிய அளவுக்கு குறைந்துள்ளமை அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-768-2426.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

4:49 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவண்யா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.

0: இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
4: FM 102.7 East FM.ca.

நன்றி சுரேகா. நேரம் 5:03 நேர்கள் இப்பொழுது முதல் 7 வரை இஸ்டெஃபமில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 28 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2 சதங்களினால் குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0 416-55-44-0

0: East FM 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.

0: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4040 416-5544-4040 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம். நல்ல சோமா இருக்கும் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சதா கண்ணனுக்கு?
1: வேலை முடிஞ்சு போயிட்டு வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாட்டு ரோமியோ ஜூலியட்ல இருந்து அந்த தண்டனக்கா தனக்கு அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கண்ணன், வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: ஐந்து மணி 27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:30 மணி வரை நீங்கள் மணிந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00
1: What would you do if what had to be done could only be done by you? உன்னை போல் ஒருவன்

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM, Tamil.
3: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றம் செய்ய உள்ளதாகவும், ஒன்டாரியோவுடன் அதிகளவு வர்த்தகங்களை செய்யப்போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மார்க்கானி முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ட்ரம்ப், அவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அதேவேளை அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கு 7.5 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவி திட்டத்தை கனேடிய அரசு வெளியிட்டுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எந்தவித கொள்கை கோட்பாடுகளும் இல்லாமல் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுவதாக மக்கள் சக்தி அமைப்பு விசனம் வெளியிட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடங்கலான எதிர்க்கட்சிகள் அரியணையை கைப்பற்றும் ஒரே தேவையுடன் இணைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயற்படுவதை விடுத்து திருடர்கள் கொலைகாரர்களுடன் இணைந்தாவது குறுக்கு வழிகளில் சூழ்ச்சிகளை செய்தேனும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே இவர்களின் இலக்கென்றும் அது விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக மகளிர் ஆணையத்துக்கு இந்திய தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. திமுக சார்பில் தஞ்சாவூரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியதுடன், அண்மையிலும் அவர் முன்னிலையில் முதலமைச்சர் குறித்தும் பெண் அமைச்சர் ஒருவர் தொடர்பிலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் ஆபாச கருத்துக்களை பேசுகின்ற காணொலிகள் வெளியாகியிருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-55-4404-0 416-55-4404-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கிறோம். லாவண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: குடகு மலை காட்டில் வரும் பாட்டுக. எங்க பார்ட்னர்?
0: பார்ட்னர் எஸ்கேப் ஆயிட்டார்.
1: சரி, ஒரே எஸ்கேப் ஆறார்.
0: சரி சரி, பாடல் கேட்கலாம். நன்றி. வேலையெல்லாம் முடிஞ்சதா உங்களுக்கு?
1: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம்.
0: சரி, நல்லது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 5:44 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1 $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சர்வேகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices காத்திருக்கின்றன. Ahmed Tamzi 437-860-7002.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் லவண்யா, அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: இன்றைக்கு நான் பாக்குவத்துல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. இன்றைக்கு தங்கச்சியின் அனிவர்சரி, அவருக்காக இந்த பாடல.
0: சரி, அவருக்கு நாங்களும் அனிவர்சரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் வருகின்றது. நன்றி ரதி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00. 416-55-44-00.

0: 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சோழராஜ் கதைக்கிறேன். வணக்கம் மன்னவர், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சூரியனோ சந்திரனோ யார் இவனோ சட்டன்னு சொல்லு, அந்த பாடலை கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுக்கும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் சமர்ப்பணமாக கேட்கிறேன்.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம். 5:52 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544 வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 416-356-6199. 416-356-6199.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தடவென அதிர்கிற ரயில்.

0: கூல்.
1: 5:58 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. கரண் கேட்கறேன்.
1: நல்ல சுகமா இருக்கும் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம். நன்றி. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 416-55-44-40
3: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
4: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
7: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
8: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
9: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு,

ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 6478 8447.

0: 6 மணி 8 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-416-55-4-4-0-4-0. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லவணியா, பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க பபி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து பூந்தோட்ட காவல்காரன், அதுல ஜெயசுதாசன், சித்ராம் பாதின, சிந்திய வன்மணி, சிப்பிக்கள் முத்தாச்சு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி.
1: நன்றி, நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஹார்மனி 13 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-40-40 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் டாவணியா, நான் மாதர் கரன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க கரன்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இல்லாமியா?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க கரன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து உன்னால் முடியும் முடியும் என்ற பாடலை கேட்போம்.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரன், வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-40-40 416-55-44-40

0: நாலு விஷயம்
1: எஃப்எம் 102.7 eastfm.ca. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
3: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் ரவி ஹரேக்கரன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரவி?
6: நல்ல சோமா இருக்கிறோம்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: குயிலுக்கு கூக்கு என்ற பாடலை கேட்கிறேன்.
3: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
6: நன்றி. வணக்கம். நன்றி.
7: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கத்துக் கொடுப்போம்.

0: 6:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சோதிலிங்கம் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க சோதிலிங்கம்?
1: சோமா இருக்கிறேன். நீங்களும் சோமா இருக்கிறீங்களே?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க சோதிலிங்கம்?
1: கல்யாண் படத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் படித்த நெஞ்சமே அருகிலா நெஞ்சமே உதவி வாழ்ந்து.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.

0: கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமாகியுள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கான பதில் வரிகளை கனடா அறிவித்துள்ளது. மீன் மற்றும் பால் உற்பத்திகள், தளபாடங்கள், கடதாசு உற்பத்திகள், வீட்டு இலத்திரனியல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், உருக்கு மற்றும் அலுமினிய உற்பத்திகள் அடங்கலானவை மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. 28 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 700 அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதித்துள்ள இந்த பதில் வரிகள் வரும் மாதம் 8ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளன. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பெரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை வரவேற்பை பெற்ற நிலையில் அம்முடிவை எதிர்த்து வரும் திமுக இவ்விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. பெரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை கடந்த திமுக அரசு மூடி மறைத்தமை எதற்காக என அது கேள்வி எழுப்பியுள்ளது. பெரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விவசாயிகள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பை புறம்தள்ளி கட்சி சார்ந்தவர்கள் அனுகூலமடையும் வகையில் ரியல் எஸ்டேட் மோசடிக்கு திமுக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் எல்னினோ தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதைய பருவகாலத்தில் நிலவும் வறட்சியினை எல்னினோ நிலைகள் தீவிரப்படுத்தியுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் அடங்கலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நீர்மட்டம் கரிசனைக்குரிய அளவுக்கு குறைந்துள்ளதை அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள்
1: ஆறு மணி 35 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, நான் சிவகுமாரன்.
1: எப்படி இருக்கிறீங்க சிவகுமாரன்?
2: நான் மிகவும் நல்லமா இருக்கின்றேன். நீங்களும் நலம் தானே?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க.
2: நன்றி. ஆமாம், நான் விரும்பி கேட்கும் பாடல் வெள்ளக்காரத்துறை என்ற படத்தில் இருந்து ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் இருவரும் பாடியிருக்கிறார்கள். கூதல் காற்று கொல்லுதடி குறுஞ்சேதி தாடி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவகுமாரன். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்ப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
6: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஹசனுல் ஹஃபீஸ் அண்ட் ஐ ஆம் யுவர் ஒன்டாரியோ லிபரல் கேண்டிடேட் இன் எஸ்கார்போ சவுத் வெஸ்ட். வென் ஐ இமிகிரேட்டட் டு கனடா பேக் இன் 2002, ஐ சோஸ் டு மேக் எஸ்கார்போ மை ஹோம். Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better, and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது இஸ்

6:51 நிமிடம் ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்க நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில் Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647

0: கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவண்யா. நேரம் 7 மணி. மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் சஹானா. எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் அதே போல நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: அது என்ன நல்லத்துல
5: இருக்கீங்கன்னு சொன்னீங்க, நல்ல சுகமா,
4: அதனாலதான். ஆமா, இதே மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நாங்களும் இந்த 2 மணி நேரங்கள் உங்களுடன் இணைந்திருக்க போன்றோம் நம்ம ஒரு இவ்வளவு நிகழ்ச்சியோடு.
5: நிச்சயமாக நீங்க சொன்னது போலவே 9 மணி வரைக்கும் நீங்களும் ஈஸ்ட் FM.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7.
4: அதே மாதிரி ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு 416-8242-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் FM 102.7@gmail.com. வெளியே காணலை தற்போது 23 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கின்றது.
5: டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2 சதத்தால் குறைவடைய இருக்கின்றது. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நாங்க என்னென்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, வழக்கம் போலவே இன்றைக்கும் தங்க தமிழ் வார்த்தை, அதை தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம், பிறகு செய்திகள், முதன்மை 3 பகுதியில மிக மிக முக்கியமான, அதுவும் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வர்த்தக போர், பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கும் இந்த வர்த்தக போர்ல இன்றைக்கு என்ன அந்த பதில் வரிகள் பற்றிய விவரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். நாங்களும் முதலாவது மணித்தியாகத்தில் ஏராளமான அப்டேட்ஸ் உங்களுக்காக வர காத்திருக்கின்றோம்.
4: அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தான் சொல்றேன்.
5: நிச்சயமா.
4: அதே மாதிரி 8 மணிக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 மணிக்கு நாங்க போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நேர்களையும் இணைத்துக் கொள்ளும் இன்றைய நாள் அளித்த அந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. நேர்களை இணைந்து சிறப்பிக்கலாம். இந்த மாதிரி உற்சாகத்தோடும் இனிமையான பாடல்களோடும் நாங்களும் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். நேரம் 7 மணி 2 நிமிடம்.

0: நேரம் 7:08. இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். மறைந்த இப்பொழுது பாவனையில் இல்லாத தமிழ் வார்த்தைகளை எடுத்து வரும் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இன்றும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தை நிவந்த என்ற வார்த்தையை எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: என்னடா இது வார்த்தை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஆன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயர்ந்து நிமிர்ந்து அல்லது ஓங்கி இருக்கும் ஒரு பொருளையோ அல்லது வந்து ஒரு இடத்தையோ வந்து குறிக்கும் வார்த்தை தான் இந்த நிவந்த என்ற வார்த்தையாக இருக்கிறது.
0: மேகங்களை தொடும் அளவுக்கு உயரமாக நிமிர்ந்து நிற்கும் மலைகளாக இருக்கலாம், கோட்டை மதில்கள் அல்லது மரங்களின் கம்பீரமான தோற்றத்தை குறிக்க பயன்பட்ட சொல் தான் இந்த நிவந்த. அதாவது நிவந்த மதில்கள், நிவந்த மலைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கின்றது.
1: இனிமே ஏதாவது உயரமான பில்டிங்கை பார்த்தா நாங்க அந்த இப்படி ஒரு நிவந்த கட்டிடமாக இருக்கிறது,
0: உயரமான மனிதர்களை பார்த்தா அப்படி சொல்லலாம்,
1: நிவந்த மனிதராக இருக்கிறது, அதுதான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. இது எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சியில் வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: தங்கத்தமிழ் வார்த்தை பார்த்தோம். இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை நிவந்த என்பதாகும். நெஞ்சினிலே நெஞ்சினிலே.

0: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: நேரம் 7:23. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: எங்கள் இளத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரோண்டோவில் ஒலிக்கிறது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரோண்டோ August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கேடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555.
0: அந்த வகையில் நல்லதா நல்ல விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன அப்படி நல்ல விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேளையில் முழு கவனத்தை செலுத்துவதற்கு முன் 2 நிமிடங்கள் ஒரு தாளில் உங்கள் மனக்கவலைகளை மற்றும் எண்ணங்களை அப்படியே எழுதி தள்ளிவிடுங்க.
1: லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு மேசாக, ஆனா என்ன செய்யறது,
0: அது ஒரு லிமிட் வச்சிருதுங்க.
1: இதனை வந்து உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்களா சொல்றாங்கண்டா, எண்ணங்களை கொட்டுதல், பிரெயின் டம்ப் எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு வேலையை தொடங்கும் பொழுது நமது மூளையின் பின்னணியில் நாளைக்கு என்ன சமைப்பது, அந்த பணத்தை கட்ட வேண்டுமா என்று ஏராளமான விஷயங்கள் வந்து உங்களோட மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இது போன்ற தேவையில்லாத எண்ணங்களையும் கவலைகளையும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது எங்களோட கவனத்தை வந்து சிதறடிக்குமா. எனவே ஒரு தாளை எடுத்து நீங்க சொன்னது போலவே அது மனதில் ஓடும் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்களை வந்து எழுதி விட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அதுல நீங்க உங்களோட 100% கன்சன்ட்ரேஷனையும்
0: போடலாம்
1: என்பதுதான் சொல்ல வரோம்.
0: இதுதான் நாங்க இன்னைக்கு சொன்ன நல்ல விஷயமா இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் FM தமிழுடன்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: லேக் ஆன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றம் செய்யவுள்ளதாகவும், ஆன்டாரியோவுடன் அதிகளவு வர்த்தகங்களை செய்யப்போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மாக்கானி முன்வைத்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ட்ரம்ப், அவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். அதேவேளை அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கு 7.5 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உதவி திட்டத்தை கனடிய அரசு வெளியிட்டுள்ளது.
3: இலங்கையின் எதிர்க்கட்சிகள் எந்தவித கொள்கை கோட்பாடுகளும் இல்லாமல் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுவதாக மக்கள் சக்தி அமைப்பு விசனம் வெளியிட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அடங்கலான எதிர்க்கட்சிகள் அரியணையை கைப்பற்றும் ஒரே தேவையுடன் இணைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயற்படுவதை விடுத்து திருடர்கள் கொள்ளைக்காரர்களுடன் இணைந்ததாவது குறுக்கு வழிகளில் சூழ்ச்சிகளை செய்தேனும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே இவர்களின் இலக்கென்றும் அது விமர்சித்துள்ளது.
2: தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக மகளிர் ஆணையத்துக்கு இந்திய தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. திமுக சார்பில் தஞ்சாவூரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியதுடன், அண்மையிலும் அவர் முன்னிலையில் முதலமைச்சர் குறித்தும் பெண் அமைச்சர் ஒருவர் தொடர்பிலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் ஆபாச கருத்துக்களை பேசுகின்ற காணொலிகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
3: Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: ஏழு மணி 45 நிமிடம் மீஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் முதன்மை 3 பகுதிக்குத்தான் வந்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ளூரிலிடம் பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம். அதுவும் குறிப்பாக உள்ளூர் என்று சொல்லும்பொழுது கனடாவில் பதற்றமாக பரவலா பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வர்த்தக போர் பத்தி நாங்க
1: ஏராளமே பதட்டமா தான் என்று சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க.
0: எப்பவுமே பதட்டம் தான். அதை பற்றி இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை பற்றி ஏராளமான அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். குறிப்பா கனடா அமெரிக்கா பேச்சுவார்த்தை முறிந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. மாக்காணி ஆட்டோ ஸ்டீல் அலுமினியம் மற்றும் கிபெக்கின் பிரெஞ்சு லாங்குவேஜ் உரிமைகள் தொடர்பான அமெரிக்க நிபந்தனைகளை ஏற்க மறுத்ததுதான் உண்மையான கதையாக இருக்கின்றது.
1: ஆமாம், அதுக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்க சலுகைகள் என்று பார்க்கும் பொழுது யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜேம்ஸ் அண்ட் கிரீட் ஸ்டீல் டெரிஃப்ஸை 50%லிருந்து 25%ஆகவும் ஆட்டோஸ் மீதான அதாவது ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் மீதான வரியை குறைக்கவும் அமெரிக்கா தயாராக இருந்ததாக கூறியிருக்கின்றாராம். ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இதெல்லாம் இப்ப சொல்லினேன்,
0: இதெல்லாம் நடந்த விஷயமாக இருக்கிறது. இதுக்கு கனடாவின் பதிலடி இன்று சொல்வதாக சொல்லியிருந்தார்கள். சுமார் 20 பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள 700க்கும் மேற்பட்ட அமெரிக்க பொருட்களுக்கு கனடா புதிய டாரிஃப்ஸ் அறிவித்திருக்கின்றது. இன்றைய தினம் பொருட்களை பொறுத்து 15% முதல் 50% வரை வரிகள் விதிக்கப்படும். அவை செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் என்று கனடா பதிலடி கொடுத்திருக்கின்றது.
1: அதேவேளையில் கனடா வாகனங்கள் ட்ரக்ஸ் மற்றும் ஆட்டோ பார்ட்ஸ் மீதான 50% டாரிஃபினை ஜனவரி 1, 2027 முதல் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறாராம். இது இரு நாடுகளின் ஆட்டோ சப்ளை செயின் மற்றும் நுகர்வோர் விலைகளில் பாதிக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது.
0: இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் லேக் ஆண்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றுவது குறித்து பரிசீலிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதுசு புதுசா அவர் ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்.
1: ஆமாம், அது மட்டுமில்லாமல் ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் வந்து அமெரிக்கா அழுத்தத்திற்கு கனடா அடிபணிய கூடாது என்றும் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் வந்து தெரிவித்திருக்கிறாராம்.
0: அது மட்டுமில்லாமல் டாரிஃப்ஸால் பாதிக்கப்படும் கனடிய தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அரசு 7.5 பில்லியன் ஆதரவு அறிவித்திருக்கின்றார்கள். பொருளாதார இறையாண்மையை பாதுகாப்பதே முக்கியம் என பைனான்ஸ் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றாராம். வர்த்தக மோதல் நீடித்தால் ஆட்டோ எனர்ஜி அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் துறைகளும் தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோரும் பாதிக்கப்படலாம் என்பதுதான் உண்மை.
1: இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு வந்து எல்லாருக்குமான கேள்வியாக இருக்கிறது. நீண்டகால வர்த்தக போர் வணிகங்கள் தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோரை பாதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரோவா பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை நிராகரிக்கவில்லையாம். ஆனால் கனடாவின் இறையாண்மை மற்றும் முக்கிய தொழில்துறைகளில் சமரசம் இல்லை என்பதே வந்து காணி அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது.
0: இதுவே நாங்கள் வந்து அந்த வர்த்தக போர் பற்றின அப்டேட்ஸ் பார்த்திருந்தோம். இன்னொரு செய்தியாக ரஷ்யா இந்தியா இடையிலான மூலோபாய உறவு மற்றும் வர்த்தகம் மீண்டும் வலுப்பெற்று வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து அறிவித்திருக்கின்றார். எரிசக்தி, உரம், அணுசக்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியை விரைவில் சந்திக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இதேவேளையில் இஸ்ரேல் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு டர்க்கியை புதிய முக்கிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக முன்னிறுத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் குறிப்பாக சிரியாவில் டர்க்கியின் ராணுவ செல்வாக்கு அதிகரிப்பது குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனால் இஸ்ரேல் டர்க்கி இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.
0: மொத்தத்தில் அங்கு இங்கு பதற்றம்
1: நாங்களும் பதற்றமாக இருப்போம்.
0: இதுவரை நேரமும் முதன்மை 3 பகுதியில் முக்கியமான செய்திகளை பார்த்திருந்தோம்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
5: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்ற தொடர்ந்து ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000. 416-446-4000.
7: The station with the
8: best
7: music.
0: It's East FM.
9: Feel the power.

0: நேரம் 8 மணி. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே காலநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது.
1: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடையிருக்கின்றது.
0: அந்த வகையில் நாங்களும் மல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு தான் நேர்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றோம். மல்லித்தந்த வானம் நிகழ்ச்சியில நோமலாவே வந்து நாங்கள் ஒரு நாட்டை மையமாக வச்சு இல்லாட்டி ஒரு உற்பத்தியை மையமாக வச்சு ஒரு கேள்வி கொண்டு வருவோம். அதாவது இந்த நாட்டில் வந்து மிகவும் பிரபல்யமான உற்பத்தி எது, இல்லாட்டி இந்த உற்பத்திக்கு பேர் போன நாடு எது அப்படின்றத ஆப்போசிட்டா நாங்களே மாத்தி மாத்தி எங்க இஷ்டத்துக்கு
1: கேட்போம். எங்க இஷ்டத்துக்கு கேட்போம். அந்த இஷ்டத்துக்கு கேட்கிற கேள்விக்கான பதில தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதுவும் குறிப்பா அந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.
0: ஆமா, இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நாங்க தர மாட்டோம், ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல. நீங்களா உங்களுக்கான அந்த ஆராய்ச்சியை செஞ்சு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
1: கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி.